ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினா மாதம், 10ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம், புரட்டாசி திங்கள், 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம், 2ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் 5:56. மங்கள இசை கேட்போம் நேர்களே. இன்று இடம்பெறவிருக்கும் ராகம் கௌரி மனோகரி.

தொடர்வது குரல் அமுதம். இன்று இடம்பெறவிருப்பது இனியவை கூறல், அதிகாரம் 10, குரல் எண் 1. குரல்: இன்சொலால் ஈரம் அணை இப்படி நிலவாம், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். குரலின் பொருள்: உண்மை பொருளை கண்டவர்கள் வாயிலிருந்து வரும் சொல் வஞ்சனை இல்லாத இன்சொலாகத்தான் இருக்கும். மீண்டும் ஒருமுறை குரல் அமுதம். இன்சொலால் ஈரம் அணை இப்படி நிலவாம், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். குரலின் பொருள்: உண்மை பொருளை கண்டவர்களிடம் வாயிலிருந்து வரும் சொல் வஞ்சனை இல்லாத இன்சொலாகத்தான் இருக்கும். இடம்பெற்றது குரல் அமுதம் இனியவை கூறல், அதிகாரம் 10, குரல் எண் 1. ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை, எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல்: அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் என் பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம். 7:50 உணவே உன்னதம். 8:00 வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான், மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:15 தமிழ் செய்திகள், ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ்.

இன்று காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் மேஸ்ட்ரோ ஸ்பெஷல். 9:10க்கு சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 9:30க்கு உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் தொடரும். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30க்கு மகளிர் மட்டும். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில். 11:00 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்று காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலா, பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா என்ற தலைப்பில் நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. பிற்பகல் 12:05, 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10க்கு ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40க்கு தமிழில் செய்திகள். 12:50க்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10க்கு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45க்கு மாநில செய்திகள். 1:55க்கு திரை காணும். 2:15க்கு நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் குறும்பரின மக்களின் பாடல்கள். இன்று பிற்பகல் 2:30க்கு இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் கண்ணனும் கண்ணலும் என்ற தலைப்பில் புலவர் ரா நாகராஜன் அவர்கள் வழங்கும் தமிழுரை. தொடர்ந்து வே கோவிந்தசாமி இயற்றிய தொல்லியலும் இனவரவியலும் என்ற நூல் குறித்த விமர்சனம் இடம்பெறும். இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து எதிரும் புதிரும் நான் யார் நிகழ்ச்சி கேட்கலாம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். தொடர்ந்து பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: 5:30 காந்தி ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சி வாழ்கனி எம்மான் சித்திரம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:00 திரைகானம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with the principles of pro-people, pro-active and good governance. He said the country is progressing rapidly on the reform express and institutions conducting examinations must also undertake reforms in line with the country's needs. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission at Bharat Mandapam in New Delhi, the Prime Minister stressed the need to bring young people into public services who are driven not by public office but by public service. The nation is paying homage to Father of the Nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. In her message on Gandhi Jayanti, President Draupadi Murmu said, Mahatma Gandhi's message of peace and non-violence has become even more relevant amid wars and conflicts in several parts of the world. She paid tribute to Mahatma Gandhi and said his life and ideals are widely respected across the world. She expressed confidence that India is advancing towards the goal of Vikasit Bharat by 2047. A Sarv Dharma Prarthana Sabha will be held at Mahatma Gandhi Samadhi at Rajghat in New Delhi

0: 124 runs to book a place in the gold medal match. In wrestling, Nitesh Sivaj won silver in the men's 97-kilogram Greco-Roman category. He lost 0-4 to Japan's Yuri Nakazato in the final, securing India's first silver in Greco-Roman wrestling at the Asian Games since 1962. Vice President C.P. Radhakrishnan has congratulated Indian athletes for their medal-winning performances at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 மேடம் ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணி வேறாக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்தியே தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் இன்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும். சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால் அன்று ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது. பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்தி அவலம் கண்ட அகிலமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்த போதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவல நிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரன் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ். ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர் வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலகு உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனித நேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அகிம்சையை போற்றுவோம். உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.

இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: நிலையத்தில் நேரம் 6:15. ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களின் குரலில் உள்ள பாடல் நம்பர் கேட்டீர்கள். நேரம் 6:20. அதர்மம் ஆடிக்கொண்டே இருக்கும், தர்மம் அதை அமைதியாக வேடிக்கை பார்க்கும். காலம் அதை கணக்கு வைத்துக் கொண்டே இருக்கும், நேரம் வழும்பொருது ஆடும் அதர்மத்தை அழித்து அமைதியான தர்மத்தை அமர்த்திவிட்டு போய்விடும். இதுவே காலதேவனின் கணக்கு. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கலாம் நேர்களே, இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

பி எஸ் சசிரேகா, ரகுமாயி ராமன் ஆகியோர் குரலில் எடுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவரே அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.

ஹெலன் சத்யா குரலில் எழுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். கர்மா சொல்கிறது, ஏமாற்றம் செய்தவன் ஒரு நாள் தானே ஏமாற்றப்படுவான். அவன் வென்றதாக நினைத்து சிரிக்கலாம், ஆனால் வாழ்க்கை அமைதியாக கணக்கிடும். ஏனெனில் கர்மா ஒவ்வொரு எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் பதிவு செய்கிறது. கர்மாவின் அம்பு தாமதிக்கலாம், ஆனால் திசை மாறாது. அது எய்தவனை மட்டுமல்ல, எய்தியவரையும் தவறாமல் அடையும். இன்றைய அருளிசை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: யுஎம் பாஷா அவர்களின் குரலில் உள்ள பாடலுடன் இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 6:40 ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, இன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்நாள் இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளாகும். ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் சர்வதேச அகிம்சை நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. காந்தியடிகள் சத்தியம், அகிம்சை மற்றும் அமைதியான எதிர்ப்பு ஆகியவற்றை தனது போராட்ட கொள்கைகளாக கொண்டு இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். அவரது போதனைகள் இன்றும் உலகெங்கிலும் உள்ள மனித உரிமைகள் மற்றும் அமைதி இயக்கங்களுக்கு உந்து சக்தியாக உள்ளன. காந்தி ஜெயந்தி அன்று நாடு முழுவதும் அவருடைய நினைவிடங்கள் சுத்தம் செய்யப்பட்டு அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்திற்கான உறுதிமொழிகள் எடுக்கப்படுகின்றன. அகிம்சையே ஆயுதம், உலக அமைதிக்கு அதுவே ஆதாரம். சத்தியமே வெல்லும், காந்தியின் வழியில் என்றும் பயணிப்போம்.

தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கார்னேஷனில் ஃபுசேரியம் வாடலை கட்டுப்படுத்த கார்பன் டாக்சைட் 0.1% அல்லது டிஃபெனகோனசோல் 0.05% அல்லது பேசிலிஸ் அமிலோ லிக்வாசியன்ஸ் 0.5% உடன் மண்ணை நினைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும்.

முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்ராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்கள் பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவவும், தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சியை புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாக்கி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடெர்மா பாசிலிஸ் மற்றும் மெட்டாரைசியம் என்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். செடிகளை நட்ட ஒரு நாள் கழித்து மாலை நேரங்களில் அவற்றின் கழுத்து பகுதியில் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்கிற அளவில் குளோர்ஃபைரிஃபோஸ் அல்லது குயின்ஃபோஸ் மருந்தை நன்கு ஊற்றவும்.

இஞ்சி மின் அழுகை அழுகல் மேலாண்மைக்கு போதுமான வடிகால் வசதி ஏற்படுத்தலாம். நோயற்ற விதை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிழங்குகளுக்கு மேங்கோசெஃப் அல்லது காப்பராக்சி குளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது 200 ppm ஸ்டெப்டோ

சைக்கிளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நிறுத்தி செய்யலாம். நோயுற்ற வயலில் பாத்திகளை காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது போர்டாக்ஸ் கலவை 1% என்கிற அளவில் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மைப் பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவனதின் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயவிலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின்போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்டர்செஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்துமுறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில்

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வியலில் இரண்டரக் கலந்திருப்பது தொல்கதைகள். அந்த வரிசையை தான் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்று நாம் கேட்க இருக்க ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆம், இந்த கதை ஆனக்கட்டி கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவர் சங்கர் ஐயா அவர்கள் வந்து சொன்ன கதை. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஐயாவை பார்க்கறதுக்கு ஆனக்கட்டி போகிறோம். ஆனக்கட்டி போகும்போது ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி. அந்த வனப்பகுதியை தாண்டி எங்களுக்காக ஒரு நாள் முழுவதும் காத்திருந்தார். அன்று மாலை தான் அங்கே போக முடிஞ்சு. அவர்கிட்ட பேசிகிட்டே போகும்போது என் வாழ்வில் கிடைச்ச மரங்களோடு பேசும் மாமனிதர்களை பற்றி நான் அவர்கிட்ட வந்து பேசிட்டே வந்தேன். மரங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது, மரங்களோட பழங்குடிகள் எவ்வளோ அந்நுன்யமாக இருக்காங்க, எப்படி அன்பெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க, இயற்கையை நேசிக்கிறாங்கன்றது எல்லாம் பேசிகிட்டே போனோம். அப்போது ஒரு மரத்தை என்னங்க நீங்கள் இவ்வளோ நிறைய விஷயம் நிறைய பேரை பார்த்துருக்கீங்கிற மாதிரி அவர் பேசிட்டு வந்தார். அப்போது குடு குடுச்சிக்கா, அது வந்து அந்த இருளர் மொழியில் வந்து அந்த ஒரு மரத்தோட பேர். அந்த மரத்துக்கு வந்து இந்த பூமியில் பிறந்த அனைவருமே மாமன் மச்சான், ஆண்கள் எல்லாமே. அதே மாதிரி பெண்களும் அவங்களுக்கு மிக நெருங்கிய உறவினர்கள். இது என்ன அதிசயம், இந்த மரம் குடு குடிச்சிக்கா என்ற அந்த இருளர் மொழியிலேயே சொல்கிறாங்க. அந்த வழக்கு மொழியே உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அந்த மரம் என்ன பண்ணுனா, போய் நம்ம தடவி கொடுத்தா சிரிக்குமா சிரிக்குமா, நம்ம இந்த கிச்சு கிச்சி மூட்டுற மாதிரி அந்த மரத்துக்கு. அந்த மரத்தை வந்து கூட்டிட்டு போய் காமிச்சார். நான் வியந்தேன். இயற்கை, ஒரு மரம் வந்து மக்களோட உணர்வுகளை உள்வாங்கி அதை வெளிக்காட்டுறத வந்து பார்க்க முடிஞ்சு. இது வந்து ரொம்ப அதிசயமா இருந்துச்சு எனக்கு. என் வாழ்வில் வந்து இது ஒரு மறக்க முடியாத. ஆனைக்கட்டி என்ற கிராமம், அதுல சங்கர் ஐயா அவர் கூட்டிட்டு போன மரம் குடு குடிச்சிக்கா. இந்த மரம் எல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாது. இந்த மரங்கள் அவர்களோட வாழ்வில வந்து மகிழ்ச்சியை தரும் மரங்கள், விளையாட்டு சொல்லிக் கொடுக்குற மரங்கள். அப்போதான் தெரிஞ்சு இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து இந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு. இந்த மரம் குறித்த நிறைய கதைகளை வந்து எதிர்வரும் நாட்களில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். சிறிய சிறிய கதைகளை தான் உங்கள்கிட்ட வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த மரம் வந்து உலகத்தில் இருக்க ஆண்களுக்கு எல்லாமே மாமன் மச்சான். அந்த மரம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அதை நாங்கள் கிள்ளி விளையாடுவோம், சிலிர்த்து மகிழ்ச்சியை தெரிவிக்கும் அப்படின்னா. ஒரு மரம் சிலிர்க்குமா என்றால் ஆம், உண்மையாக சிலிர்க்கும். இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளை வந்து பழங்குடி தலைவர்களும் பழங்குடி மக்களும் என் வாழ்வில் வந்து இயற்கை எனக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு. இயற்கைக்கும் நன்றி, பழங்குடிகளுக்கும் நன்றி. இது போன்ற நல்ல கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன்.
2: நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்
4: நிலையத்தில் நேரம் 7 மணி.
5: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாத

0: ரத்தன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
1: ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
2: தமிழ் சிறுவர்கள் எல்லோரும் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர்கள். ஆகையால் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவாக தெரியாது. தமிழ் எழுத்துக்கள் அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியாது. ஆகவே அவர்களுக்கு நான் தமிழ் எழுத்துக்களையும் ஆரம்ப இலக்கண விதிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. இது மிகவும் எளிதானதே. தமிழில் பேசுவதில் என்னை எப்பொழுதும் தாங்கள் தோற்கடித்துவிட முடியும் என்பதை என் மாணவர்கள் அறிவார்கள். ஆங்கிலம் தெரியாத தமிழர்கள் என்னை பார்க்க வந்தபோது அம்மாணவர்கள் என் மொழி பெயர்ப்பாளர்களாக இருந்தனர். எனக்கிருந்த அறியாமையை என் மாணவர்களுக்கு தெரியாமல் மறைக்க நான் என்றுமே முயன்றதில்லை. ஆகையால் நான் சந்தோஷமாகவே சமாளித்து வந்தேன். உண்மையாகவே எல்லா விஷயங்களிலும் நான் எவ்விதம் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு காட்டி வந்தேன். ஆகையினால் அம்மொழியில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்த போதிலும் அவர்களுடைய அன்பையும் மரியாதையையும் நான் என்றுமே இழந்ததில்லை. முஸ்லிம் சிறுவர்களுக்கு உருது சொல்லிக் கொடுப்பது இதைவிட எளிதாக இருந்தது. அம்மொழியின் எழுத்துக்கள் அவர்களுக்கு தெரியும். படிக்கும்படியும் கையெழுத்தை விருத்தி செய்து கொள்ளுமாறும் அவர்களை உற்சாகப்படுத்துவதே நான் செய்ய வேண்டியிருந்ததெல்லாம். இச்சிறுவர்களில் பெரும்பாலானவர்கள் எழுத்து வாசனையே இதற்கு முன்னால் அறியாதவர்கள். பள்ளிக்கூடங்களுக்கு சென்றும் அறியாதவர்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த சோம்பலை போக்கி அவர்களை படிக்கும்படி மேற்பார்வை பார்ப்பதை தவிர அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதிகமில்லை என்பதை அனுபவத்தில் கண்டேன். இவ்வளவோடு நான் திருப்தி அடைந்து விட்டதால் பல வயது உடையவர்களையும் வெவ்வேறு பாடங்களை படிப்பவர்களையும் ஒரே வகுப்பில் வைத்து சமாளிப்பது சாத்தியமாயிற்று. பாடப்புத்தகங்களின் அவசியத்தை குறித்து பிரமாதமாக கூறப்படுகிறது. ஆனால் அவை அவசியம் என்று எனக்கு தோன்றவே இல்லை. கிடைத்த பாடப்புத்தகங்களை கூட நான் அவ்வளவாக பயன்படுத்தி கொண்டதாக எனக்கு நினைவு இல்லை. ஏராளமான புத்தகங்களை பிள்ளைகளின் மேல் சுமத்துவது அவசியம் என்பதையும் நான் காணவில்லை. மாணவருக்கு உண்மையான பாடப்புத்தகம் உபாத்தியாயரே என்பதை நான் எப்பொழுதும் உணர்ந்து வந்தேன். என் உபாத்தியாயர்கள் புத்தகங்களிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த எதுவும் எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் புத்தகங்களை கொண்டல்லாமல் தனியாக அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இப்பொழுதும் கூட தெளிவாக என் நினைவில் இருக்கின்றன. எப்பொழுதுமே குழந்தைகள் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்வதை விட அதிகமாகவும் கஷ்டமின்றியும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளுகின்றனர். என் பையன்களுடன் நான் எந்த புத்தகத்தையும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையில் படித்து முடித்ததாக எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் பல புத்தகங்களிலும் நான் படித்து தெரிந்து கொண்டவைகளையெல்லாம் என்னுடைய சொந்த நடையில் அவர்களுக்கு சொல்லி வந்தேன். அவை இன்னும் அவர்கள் ஞாபகத்தில் இருந்து வருகின்றன என்று நான் தைரியமாக சொல்லுவேன். புத்தகங்களிலிருந்து படிப்பவர்களை நினைவில் வைத்துக் கொள்வது அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. ஆனால் நான் வாய்மொழியாக சொன்னவைகளையெல்லாம் வெகு எளிதாக அவர்கள் திரும்ப சொல்லிவிட முடிந்தது. புத்தகத்தை படிப்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் சொல்லுகிற விஷயத்தை அவர்களுக்கு சுவையாக இருக்கும்படி மாத்திரம் நான் சொல்லிவிடுவேனாயின் அவைகளை கேட்பதே அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. நான் பேசியதை கேட்டுவிட்டு அதன் பேரில் அவர்கள் கேட்ட கேள்விகளிலிருந்து அவர்கள் இவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் அளந்தறிய முடிந்தது. சிறுவர்களின் உடல் அறிவு பயிற்சியை விட அவர்களுடைய ஆன்ம பயிற்சியே இன்னும் அதிக கஷ்டமானதாக இருந்தது. ஆன்ம பயிற்சிக்கு நான் சமய நூல்களை அவ்வளவாக நம்பியிருக்கவில்லை. என்றாலும் ஒவ்வொரு மாணவனும் தன் சமயத்தை குறித்த மூலாதாரமான விஷயங்களை அறிந்திருப்பதோடு அச்சமய சம்பந்தமான நூல்களை பற்றியும் பொதுவாக தெரிந்திருப்பது அவசியம் என்று கருதுகிறேன். ஆனால் என்னால் இயன்ற வரையில் அத்தகைய அறிவு அவர்களுக்கு இருக்கும்படி செய்து வந்தேன். ஆனால் அது அறிவு பயிற்சியின் ஒரு பகுதியே என்பது என் கருத்து. டால்ஸ்டாய் பண்ணையில் சிறுவர்களுக்கு கல்வி போதிக்கும் பணியை நான் மேற்கொள்வதற்கு வெகு காலத்திற்கு முன்பே ஆன்ம பயிற்சி அதன் அளவில் தனியானது என்பதை அறிந்திருந்தேன். ஆன்மாவை வளர்ப்பது என்பது ஒழுக்கத்தை வளர்த்து கடவுளை பற்றிய ஞானத்தை அடைவதற்கு ஒருவரை பாடும்படி செய்வதோடு தன்னைத்தானே அறிய செய்வதுமாகும். இளைஞருக்கு அளிக்க வேண்டிய பயிற்சியில் இது முக்கியமானதோர் பகுதி என்று கருதினேன். ஆன்ம வளர்ச்சியோடு தொடர்பில்லாத எல்லா பயிற்சியும் பயனற்றது என்றும் அது தீமையாகவும் ஆகக்கூடும் என்றும் எண்ணினேன். வாழ்க்கையில் நான்காவது நிலையான சந்நியாச ஆசிரமத்தை அடைந்த பிறகே ஆன்ம ஞானத்தை அடைய முடியும் என்ற மூட நம்பிக்கை இருந்து வருகிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் மதிப்பதற்கு அரியதான இந்த அனுபவத்திற்கு வேண்டிய முயற்சியை வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை அடையும் வரையில் தள்ளி வைத்து கொண்டு போனால் பிறகு அடைவது கிழப்பருவத்தையே அன்றி ஆன்ம ஞானத்தை அன்று. பரிதாபகரமான இரண்டாவது குழந்தை பருவத்திற்கு சமமான அந்த முதுமை பருவம் பூமிக்கு பாரமாக வாழ்வதேயாகும். நான் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்த போதே 1911-12 ஆண்டிலேயே இக்கருத்தை கொண்டிருந்தேன் என்பது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய இக்கருத்துக்களை இதே முறையில் நான் அப்பொழுது எடுத்துச் சொல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அப்படியானால் ஆன்ம பயிற்சியை அளிப்பது எப்படி? குழந்தைகள் தோத்திர பாடல்களை மனப்பாடம் செய்து பாடும்படி செய்தேன். நல்லொழுக்கத்தை போதிக்கும் நூல்களிலிருந்து அவர்களுக்கு படித்துச் சொன்னேன். ஆனால் இவையெல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. குழந்தைகளுடன் நான் நெருங்கி பழக ஆரம்பிக்கவே நூல்களின் மூலம் அவர்களுக்கு ஆன்ம பயிற்சியை அளித்துவிட முடியாது என்பதை கண்டேன். எவ்விதம் தேகாபியாசங்களின் மூலம் உடற்பயிற்சியும் அறிவு அபியாசங்களினாலேயே அறிவு பயிற்சியும் அளிக்க முடியுமோ அவ்வாறே ஆன்ம சாதனங்களினாலேயே ஆன்ம பயிற்சியை அளிக்க முடியும்.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது ஒரு சமயம் உடல் நலமில்லாமல் போயிற்று. அந்த செய்தியை 4 நாட்கள் தாமதமாய் கேள்விப்பட்டார் ஜெர்மானிய நண்பர் காலன்பாக். தங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறேன் என்று காந்திக்கு தந்தியடித்தார் அவர். காந்தி 14 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததன் விளைவாக அவருடைய உடல்நலம் குன்றியிருந்தது. மாலை 4 மணிக்கு வரும் ரயிலில் காலில்கரும் வருவதாய் தெரிந்தது. காந்தி படுக்கையிலிருந்து எழுந்தார். தமது கைத்தடியை எடுத்துக்கொண்டு காலணிகளை அணிந்து கொண்டு ரயில் நிலையம் சென்றார். அவருடன் ஆசிரமத்தைச் சேர்ந்த 2 பேர் உடன் சென்றனர். ரயிலை விட்டு இறங்கிய காலன்பாக்கை காந்தி வரவேற்றார். அந்த நண்பர் காந்தியை அங்கே எதிர்பார்க்கவில்லை. அவருடைய முகத்தில் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் போட்டியிட்டது. நீங்கள் எதற்காக இப்படி சிரமம் எடுத்துக் கொள்வது? உரிமையுடன் கடிந்து கொண்டார் காலன்பாக். இது ஒன்றும் சிரமமில்லை. நீங்கள் என்னை பார்க்க இவ்வளவு தூரம் வரும்போது உங்களை அழைத்து போக ஆசிரமத்திலிருந்து ரயில் நிலையத்திற்கு நான் வரக்கூடாதா என்று புன்னகையுடன் கேட்டார் காந்தி. அவருடைய அன்பு அத்தகையது.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, இன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்நாள் இந்தியாவின் தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளாகும். ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் சர்வதேச அகிம்சை நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. காந்தியடிகள் சத்தியம், அகிம்சை மற்றும் அமைதியான எதிர்ப்பு ஆகியவற்றை தனது போராட்ட கொள்கைகளாக கொண்டு இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். அவரது போதனைகள் இன்றும் உலகெங்கிலும் உள்ள மனித உரிமைகள் மற்றும் அமைதி இயக்கங்களுக்கு உந்து சக்தியாக உள்ளன. காந்தி ஜெயந்தி அன்று நாடு முழுவதும் அவருடைய நினைவிடங்கள் சுத்தம் செய்யப்பட்டு அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்திற்கான உறுதிமொழிகள் எடுக்கப்படுகின்றன. அகிம்சையே ஆயுதம், உலக அமைதிக்கு அதுவே ஆதாரம். சத்தியமே வெல்லும், காந்தியின் வழியில் என்றும் பயணிப்போம்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தையொட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை, வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர் பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திரமோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மெஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர்குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலன்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ்கோபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
3: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரில் இருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் எங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 பேர் இதில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃபிளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து ஆகஸ்ட் 4 தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தியமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும், வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோர் அடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 உட்பட 3 உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆல் இண்டியா ரேடியோ ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. குட் மார்னிங், நீலகிரிஸ் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க நேரில் ஊட்டி எஃப்எம் 101.8. புத்துணர்ச்சியான ஒரு புதுமையான ஒரு காலை நேரம் இது. ஊட்டி எஃப்எம் 101.8 இந்த நாளை தொடங்குங்க, இனிமையான நாளாக அமையட்டும். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த நாளை. தூக்கமாக ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம் நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருங்கள் நேர்களே.

கார்த்திக் ராஜா இசையமைப்பில் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சாதனா சர்க்கம், ராமநாதன் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியாக கேட்டுருக்கீங்க நேயர்களே. ஊட்டிஎஃப்எம் 91.8 அதாவது KYC நோ யுவர் கஸ்டமர், உங்கள் நம்மளுடைய தகவல் விவரங்களை வந்து ரேஷன் கடையில் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த KYC அப்படிங்கிறத வந்து ரேஷன் கடையில் போய் நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இணைச்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து எல்லோரும் டைம் இருக்கும்போது போய் பண்ணிடுங்க. அது வரைக்கும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் வந்து தடைப்படாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ KYCயை வந்து ரேஷன் நம்ம ஸ்மார்ட் கார்டோடு இணைச்சிருங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ அது இணைச்சா தான் ஃபர்தராக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்னாலையும் கலெக்ட் பண்ண முடியும். 7:32 ஆகிக்கிட்டு இருக்க நேரில் ஊட்டி FM 91.8 அடுத்த பாடல் இதோ.

சேன் ரோடன் இசையமைப்பில் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார், நித்யஸ்ரீ ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நைட்ல ஊட்டி FM 91.8.

0: தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து ஆர் ரஹ்மானை சமீபத்தில் சின்மையை பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்
0: நிலையத்தில். நேரம் 7:40. குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம்.

கப்பலில் காலை கதிரவனின் பொன்னொளி பாய்ந்து பரவிக் கொண்டிருந்தது. நீலக்கடற்பரப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காலை வெயில் மின்னும் பசுமையான தீவுகள் தென்பட்டன. உடலில் அருவி நீர் சிதறி பாய்ந்து நீராட்டுவது போல் காற்று சுகமாக வீசிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் துயில் நீங்கி எழுந்த பதுமை தனக்கும் முன்பாகவே எழுந்திருந்து தளத்தில் நின்று கொண்டு கடலையும் கதிரவன் உதிக்கும் காட்சியையும் கவனித்துக் கொண்டிருந்த தன் கணவன் அருகே சென்றாள். அவளுடைய கை வளைகளும் கால் சிலம்புகளும் கப்பலின் ஆட்டத்தில் நளினமாய் ஒலித்தன. கிழக்கு வானத்தில் இளஞ்சிவப்பும் கடல் நீரின் நீல நிறமும் வண்ண சித்திரங்களாய் ஒன்றுபட்டு கலக்கும் அழகில் ஈடுபட்டிருந்த மணிமார்பன் தனக்கு பின்னால் வளையொலியும் சிலம்பொலியும் மெல்ல கிளர்ந்து ஒலிக்க கேட்டு திரும்பினான். பதுமை வந்து கொண்டிருந்தாள். கிழக்கே சூரியன் உதயமாவதை பார்ப்பதற்காக சந்திரன் உதயமாகி எழுந்து வருவதைப் போலவும் பதுமையின் முகம் அப்போது மிகவும் அழகாயிருந்தது. தன்னுடைய கற்பனையை தன் மனைவி பாராட்ட வேண்டும் என்ற அவளோடு அவளிடம் பேச்சு கொடுத்தான் அவன். இங்கே கதிரவன் உதயமாகும் அழகை பார்க்கலாம் என்று நான் எழுந்து வந்து நின்றேன் பதுமை. இப்போது பின்பக்கம் திரும்பி பார்த்தால் குளிர் நிலவு பொழியும் கதிர்களோடு சந்திரன் உதயமாகியிருக்கின்றான். இது என்ன அதிசயமோ? அவன் கூறியது புரியாமல் எங்கே எங்கே என்று கேட்டு நால்புறமும் நோக்கி மருண்டாள் பதுமை. எங்கேயா? இதோ இங்கே என்று தன் அருகே வந்து நின்ற அவள் முகத்தை தொட்டுக்கொண்டே சொல்லி சிரித்தான் மணிமார்பன். பதுமை நாணத்தோடு அந்த பேச்சை உடனே வேறு கருத்துக்கு மாற்றினாள். 2-3 நாட்களாக எனக்கு நல்ல உறக்கமே இல்லை. உறக்கத்தில் கூட அந்த ஒற்றைக்கண் மனிதரை பற்றிய கெட்ட சொப்பனங்கள்தான் காண்கின்றன. அன்றைக்கு கற்பூர மரக்கலத்தில் தீப்பற்றிய பின்கட்டையை பற்றிக்கொண்டு அவர் மிதந்தபோது அவரை பார்த்ததனால் வந்த வினை இது. நேற்றிரவு மட்டும் அவரை பற்றிய கனவில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அந்த ஒற்றைக்கண் மனிதரை பற்றிய கனவில் நேற்றைய அனுபவம் மட்டும் எனக்கு ஒரு புதுமை. காட்டு வழியில் ஓர் இடத்தில் 4-5 முரட்டு மனிதர்களாக சேர்ந்து கொண்டு அவரை அடித்துக் கொன்று விடுகிறார் போல கனவு கண்டேன். கனவில்தானே அப்படி நடந்தது? உண்மையாகவே அப்படி நடந்திருந்தால் கூட நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் பதுமை. அப்படி அடிபட்டு சாக வேண்டிய பெரிய கொடும்பாவிதான் அவன். ஆயினும் இதற்குள் சாகமாட்டான் அவன். சாவையே ஏமாற்றி அனுப்பிவிடக்கூடிய கொடும் துணிவும் அவனுக்கு உண்டு. அன்று நீயும் நானும் அவன் கடலில் மிதந்து சீரழிந்ததை பார்த்தோம் அல்லவா? அப்படி மிதப்பதும் நீந்துவதும் கூட அவனுக்கு துன்பமில்லை. அவனும் அவனை வைத்து ஆளும் பெருநிதி செல்வரும் தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கடல் பயணத்திலும் கடல் கடந்து வாணிகம் செய்வதிலுமே கழித்தவர்கள். இந்த 2-3 நாட்களாய் கப்பல் பயணம் செய்து கொண்டு வருகிற நாமே இத்தனை யோசனை தூரம்தான் கடக்க முடிந்திருக்கிறது. ஆனால் அந்த ஒற்றைக்கண் வேங்கையோ இதற்குள் நீந்தியே பூம்புகாரின் கரைக்குள் போய் சேர்ந்திருக்கும் என்றான் மணிமார்பன். போதும், இறையாதீர்கள். அதோ இந்த கப்பலின் கோடியில் அவர்கள் ஏதோ ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் தங்களுக்குள் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இறைவது அவர்களுடைய பேச்சுக்கு இடையூறாக முடியலாமோ என்னவோ என்று சொல்லிக்கொண்டே தன் மனைவி பதுமை அப்போது சுட்டி காண்பித்த பகுதியில் பார்த்த மணிமார்பன் பெரிதும் வியப்படைந்தான். குளிர்ந்த காற்று வீசும் இந்த வைகரை வேளையில் இளங்குமரனும் வளநாடுடையாரும் எதைப்பற்றி இவ்வளவு ஈடுபட்டு தனிமையில் பேசிக் கொண்டிருக்க முடியும் என்று அவனுக்கே புரிந்து கொள்ள முடியவில்லை. வீரச்சோழிய வளநாடுடையாரின் முகபாவத்திலிருந்து அவர் இளங்குமரனிடம் ஏதோ வற்புறுத்தி சொல்லிக் கொண்டிருப்பதாக தெரிந்தது. இளங்குமரன்

முகமோ மலர்ச்சி குன்றாமலே அவர் கூறுவனவற்றை தாங்கிக் கொண்டிருக்கும் சாயலை காட்டியது. இடையிடையே அவர் கோபமாக கூறுவனவற்றை தாங்கிக் கொண்டிருக்கும் சாயலை காட்டியது. இடையிடையே அவர் கோபமாக கூறுவனவற்றை கேட்டு அவன் புன்முறுவல் பூப்பதையும் மணிமார்பன் கவனித்தான். தன் ஆவலை அவனால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. பதுமை, நீ இங்கே இரு என்று கூறிவிட்டு வளநாடுடையாரும் இளங்குமரனும் பேசிக் கொண்டிருந்த பகுதிக்கு மிக அருகில் ஒரு பாய்மரத்தின் மறைவில் போய் தனக்கு அவர்கள் தெரியும்படியாகவும் தன்னை அவர்கள் பார்த்துவிட முடியாதபடியும் நின்று கொண்டான் மணிமார்பன். அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை அவன் அங்கிருந்து நன்றாக கேட்க முடிந்தது. வளநாடுடையார் ஆத்திரத்தோடு இளங்குமரனை கேட்டுக்கொண்டிருந்தார். நீ இவ்வளவு பெரிய கோழையாக மாறியிருப்பாய் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லை தம்பி. நீ சென்று கொண்டிருக்கிற கப்பலையே தீக்கிரையாக்கி அழித்துவிடும் திட்டத்தோடு வந்த கொடியவர்கள் தீப்பந்தங்களை வீசும்போது நான் அருளாளன், என்னிடம் இதற்கு எதிர்ப்பில்லை என்று எனக்கு நீ மறுமொழி கூறுகிறாய். நடந்து மறந்து போன நிகழ்ச்சியை மறுபடியும் நினைவூட்டு பேசுகிறேனே என்று நீ என் மேல் வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது. எதிர்ப்புக்கு முன்னால் துறவியாக நின்று விடுவது கருணை மரம் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். இயலாதவர்களிடமும் இயலாதவர்களிடமும் அன்பு செலுத்தி கருணை காட்டுவதுதான் கருணை மரம். கொடியவர்களை எதிர்க்க வேண்டிய வேளையில் கை கட்டி நிற்பதும் கருணை மரம் காட்டுவதும் உன் ஆண்மைக்கு அழகில்லை. பெரியவரே, நீங்கள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அறிவினாலும் மனதினாலும் வாழ விரும்புகிறவர்கள் உலகில் புதிய ஆண்மை ஒன்றை படைத்திருக்கிறார்கள். அதுதான் சான்றாண்மை. சால்பை ஆழ்வதுதான் சான்றாண்மை. சான்றாண்மை குணத்தை நம்புகிறவர்கள் எதையும் எதிர்ப்பதை வீரமாகக் கொள்வதில்லை, பொறுத்து நிற்பதைதான் வீரமாகக் கொள்கிறார்கள். எதையும் எதிர்த்து குமுறி நிற்பதுதான் வீரம் என்று நம்பிக்கொண்டு நான் வாழ்ந்த காலமும் உண்டு. அப்போது உடல் வலிமையை மட்டும் நம்புகிற பேராண்மையாளனாக இருந்தேன் நான். இப்போதோ உடல் வலிமையில் பெரிது என்று எண்ணுகிற சான்றாண்மையாளனாக என்னை மாற்றிவிட்டார் திருநாங்கூர் அடிகள். இப்படி நான் சான்றாண்மை வீரனாக மாறியதை தானே நீங்கள் பெரிய கோழைத்தனம் என்று குறிப்பிடுகிறீர்கள் என சிரித்தபடியே இளங்குமரன் அவருக்கு மறுமொழி கூறினான். வளநாடுடையார் மீண்டும் அவனை கேட்டார். உடம்பின் வலிமையால் நீ பலரை எதிர்க்க வேண்டிய அவசியம் மறுபடியும் உன் வாழ்வில் எப்போதாவது நேர்ந்தால் நீ என்ன செய்வாய்? அப்படிப்பட்ட துன்பங்களினால் என்னுடைய சான்றாண்மை வலுவடையுமே ஒழிய குன்றாது. துக்க நிவாரணம் தேடும் பொழுதுதான் மனித மனம் பிரகாசித்து ஒளிரும் என்று நான் நம்புகிறேன். பெரியவரே, சுடசுட ஒளிரும் பொன்போல் கோபமூட்டத்தக்க வெம்மையான அனுபவங்களிலும் கவலைப்பட தகுந்த துக்கங்களிலும் வெதும்பி வெதும்பி இறுதியில் உணர்ச்சிகளை கடந்து போய் நின்று ஒளிர்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று என் ஆசிரியராகிய திருநாங்கூர் தவச்செல்வர் எனக்கு அருளுரை கூறியிருக்கிறார். கருணை மரமும் கூட அகங்காரத்துக்கு இடமுண்டாக்கலாம். நாம் நிறைய கருணை செலுத்துகிறோம் என்று நினைத்து அதனாலேயே மனம் வீங்குவது கூட பாவம்தான். கருணை மரவனிலும் மேலே உயர்ந்து சான்றாண்மை மரவனாக எல்லையற்ற நிதானத்தில் போய் நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்த்து சிரிக்க வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறது எனக்கு. திருநாங்கூரில் கற்று நிறைந்த பின் பூம்புகாரின் வீதிகளிலும் சமயவாதிகளின் பட்டி மண்டபங்களிலும் இப்போது உங்களோடு இந்த கப்பலிலும் நான் திரிந்து கொண்டிருப்பது கூட உலக அனுபவத்தில் தோய்ந்து தோய்ந்து அதிலிருந்தும் ஞானத்தை கற்பதற்காகத்தான். சேற்றில் பிறந்தும் சேறுபடாமல் மேலெழுந்து மலர்கின்ற தாமரையைப் போல் இந்த உலகியல்கள் என்னை மேல்நோக்கி மலர்விக்க துணை புரிய வேண்டுமே ஒழிய கீழே தள்ளி மறுபடியும் அழுக்கில் புரட்டி எடுத்துவிடக்கூடாது. இவற்றை சொல்லும் பொழுது நேர்கிழக்கே உதித்துக் கொண்டிருந்த சூரியனின் கதிர்களெல்லாம் இளங்குமரனின் முகத்தில் பட்டு அந்த அழகிய முகத்தை தெய்வீக பொற்சுடராக்கின. அந்த கணத்தில் அப்படியே கைகூப்பி வணங்கிவிடலாம் போல தூய்மையாய் தெரிந்த அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்த வளநாடுடையாருக்கு கோபம் வரவில்லை. இனம் புரியாத தயக்கத்தோடு அவர் அவனை நோக்கி மேலும் சிலவற்றை வற்புறுத்தி கூறினார்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டோக்கியோ இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் ஈரல் சார்ந்த நோய்களும் அவற்றை தவிர்க்கும் உணவு முறைகளும் குறித்த தகவல்களை வழங்க கேட்கலாம்.
5: எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முத நம்ம பார்க்க போறது வந்து லிவர் டிசீஸ். ஸோ லிவர் டிசீஸ்ன்னு சொல்லும் போது இதை வந்து நம்ம ஈரல் நோயின்னு சொல்லுவோம். ஸோ இது மெயினாக வந்து உங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மெயினாக இது வந்து குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிற நபர்களுக்கு அதிகமாகவும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, அதுபோகல குடிப்பழக்கமும் அதிகமாக இருந்து ஈரல் பாதிச்சிருந்தால் ஈவன் வந்து உங்களுக்கு கேன்சர், அதாவது புற்றுநோய் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நபருக்கு வந்து இந்த மாதிரி ஈரல் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அதோட தீவிர தன்மையை குறைக்கிறதுக்கும் மேற்கொண்டு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்கும் பார்ப்போம். ஸோ எப்பயுமே நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, நம்ம சாப்பிடக்கொள்ள வேண்டிய எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம உணவு குழாய் மூலமாக குடலில் வந்து அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க, ஈரலுக்கு வந்து தான் எல்லாமே வடிவங்கள் மாற்றி நமக்கு வெளியில் வந்து திருப்பி குடல் வழியாக வெளியேறி இதாகிறது. ஸோ மெயினாக வந்து லிவர் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய முக்கியமான உறுப்பு. ஸோ அது வந்து கொழுப்பாக இருக்கட்டும் இல்லை சுகராக இருக்கட்டும், அதுதான் வந்து வேலைகள் செய்வதற்கு முக்கியமான உறுப்பு. நோய்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நோய்கள் வந்து ஈரல் சம்மந்தமாக இருக்குது. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஹெப்படைட்டிஸ் சின்னு சொல்லுவோம், இது பெரியவங்களுக்கெல்லாம் இருக்கும். ஹெப்படைட்டிஸ் ஏன்னு சொல்லுவோம், அது வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் காமனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடிப்பழக்கம் உடையவர்களுக்கு மெயினாக வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர், அதாவது ஈரல் வந்து சுருங்கவாயிருக்கும். ஸோ அவங்களுக்குரிய தாக்கமும் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப அதிகமாக வந்து மாமிசங்களோ இல்லை வந்து குடிப்பழக்கமோ இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லுவோம், அதாவது ஈரலில் வந்து கொழுப்பு வந்து கலந்து கொழுப்பு படிந்தது மாதிரி இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகைகட்டான நோய்கள் இருக்குது, அதுக்கு எப்படியான உணவு முறைகள்னு நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து லிவர் பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்க்கச்சுனா நமக்கு கார்போஹைட்ரேட்டோட உற்பத்தி வந்து செயலிழந்து விடும். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம சாப்பிட்ற வெளியில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து லிவர்லேயும் இது பண்ணி உடைந்து தான் நமக்கு சத்துக்களாக உடம்புக்கு செலுத்தும். ஸோ லிவர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் சத்துக்கள் வந்து நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக எடுத்துக்கணும். ரொம்ப அதிகம் தேவையில்லை, பட் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதில் முதல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஸோ நம்ம செய்கிறது வந்து அரிசி ரகம் சாப்பாடு இது சாப்பிட்றதும் வந்து உங்களுக்கு ஒரு சாதம் ரீதியாக இருக்கிறதும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். இது போக இட்லி அப்புறம் தோசை வகைகள் அது எல்லாமே நம்ம கார்போஹைட்ரேட் இது தான். அப்புறம் கோதுமை வகைகள், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொழுப்பு ரீதியான இது. ஸோ கொழுப்புகள் வந்து பெரும்பாலும் எடுக்கவே கூடாதுன்னு இல்லை, பட் தவிர்த்தது சிறிதளவு எடுக்கிறது நல்லது. ஸோ கொழுப்புன்னு பார்த்திங்கனாலே இறைச்சிகள் அதிகமானது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது சிக்கன் மீன் அதெல்லாம் சாப்பிட்றது நல்லது, ஆனாலும் சிக்கன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த தோல் இல்லாத சிக்கன் சாப்பிட்றது மெயின், மேலி தோல் இது இருக்கீங்கன்னா அதுலேயும் கொழுப்பு சத்துக்கள் அதிகமானது. அப்புறம் இது நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ மாடர்ன் ஃபுட்னு பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து கரு பீஸா இந்த மாதிரி சாப்பிட்றதுலேயும் பார்த்திங்கன்னா ஓவராக வந்து ஃபேட் கண்டென்ட்டும் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து உடல் நலத்திற்கு வந்து ரொம்ப வந்து கேடுதல் விளைவிக்கக்கூடியது தான். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா பேக்கட் ஐட்டம் சிப்ஸ் ஐட்டம்ஸு. ஸோ சிப்ஸாக இருக்கட்டும் இல்லை உப்பாக இருக்கட்டும் ஊறுகாய் இந்த மாதிரி இதுகள் எல்லாமும் தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். அப்புறம் வேறு என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா காய்கறி ரகதியம். ஸோ காய்கறி வந்து எப்பயுமே எந்த இதுனாலும் காய்கறியும் பழங்கள் தான் வந்து மிக முக்கிய

0: சத்தும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவையானது. ஸோ ப்ரோட்டீன் சத்துன்னு பார்க்கும்போது நம்மளுக்கும் பயிர் வகைகளும் பட்டாணி வகைகள். ஸோ பயிர் வகைகள்னு சொல்லும் போது நம்ம தூர் தால்னு சொல்லுவோம்ல, இல்லை உளுந்தூர் தால், நம்ம உளுந்தம் பருப்பாக இருக்கட்டும், துவரம் பருப்பாக இருக்கட்டும், வேறு வந்து சென்னா மசாலா, சென்னக்கடலை இருக்கட்டும், பட்டாணி வகைகளாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே அதிகப்படியாக கொஞ்சம் கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாகுது. சில பிரச்சனைகளுக்கு நீர்ச்சத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது லிவர் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து நீர்ச்சத்தை வந்து குறைக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் முட்டை. ஸோ முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ பால் வகைகள்னு பார்க்கும்போது நமக்கு தயிர், அப்புறம் மோர், பால், இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மது புழக்கத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் பேக்கரி ஃபுட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து வீங்கி கால் வீக்கமும் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அசைட்டிஸ் நுரையீரல் வந்து சுருங்கி அதோட தாக்கத்தினால ஏற்பட்டதுன்னு இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு சோடியம் வந்து குறைக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது. புரோட்டீனை வந்து அப்படியே குறைக்கணும்னு கிடையவே கிடையாது, இல்லை அப்படியே நிப்பாட்டிடணும்னு கணக்கே கிடையாது. தேவையான அளவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதே அது. ஆண்களுக்கு வந்து ஒரு 2500 கலோரிஸ் ஒரு நாட்களுக்கு தேவைப்படும், பெண்களுக்கு வந்து ஒரு 2000 2250 கேலரிஸும் தேவைப்படும். ஸோ நம்ம 3 வேளை சாப்பாடுகள் போகவும் நம்ம காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸும் ஈவினிங்கும் ஒரு ஸ்நாக்ஸும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும், ரொம்ப வந்து சில இது விடாமலும் இருந்திருக்கலாம். ஸோ சில பேர் அதே மாதிரி ஈரல் சம்மந்தமாக பார்க்கும்போது வில்சன் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ சில கொஞ்சம் பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காப்பர் வந்து ரொம்ப படிஞ்சு இருந்து அவங்களுக்கு வந்து அதோட தாக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் காப்பர், அதாவது காப்பர் உலோகங்கள் படிந்தனால தவிர்க்கிறது நல்லது. எந்த மாதிரி சாப்பாடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம கடலை வகைகள், நட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒன்று. அப்புறம் சில பேருக்கு அந்த ஈரல், நம்ம ஆட்டீரலாக இருக்கட்டும், கோழி ஈரலாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்க்கிறது நல்லது. சுகரை வந்து குறைக்கணும், இல்லை கூடுதல் இதாக இருக்கணும், தண்ணி குறைக்கணும் அப்படின்னு மெயினாக கிடையாது. ஸோ உங்கள் ரீதியாக இப்போ ஒரு காலையில் ஒரு சாப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 இட்லி வித் சாம்பார், இல்லை ஒரு தோசை, அந்த மாதிரி உங்களை பிளான் பண்ணிக்கலாம். காலையில் வந்து ஒரு 11 மணியொட்டி ஏதாவது ஒரு பழங்கள் வகைகள், நான் சொன்ன மாதிரி பழங்கள் வகைகள் பண்ணிக்கலாம். மதிய ரீதியான்னு பார்க்கும்போது சாப்பாடு ரீதியாக, இல்லைனா சப்பாத்தினா ஒரு 2 சப்பாத்தி அந்த மாதிரி இது வச்சு, காய்கறிகளை வச்சு பருப்பு வகைகளை வச்சுக்கலாம். சாயங்காலமும் ஒரு 4-5 மணிக்கு ஒருக்க ஃப்ரூட்ஸ் இது பண்ணிக்கலாம். ரொம்ப இது இல்லாமல் சால்ட்டு, இப்போ சில பேர்கள் வந்து கடலையாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சாப்பிடும்போதுனா உப்பு போடாமல் இது பண்ணுறது நல்லது. நைட்டும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பாடு கூட்டுகள் வச்சு பருப்பு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் நைட். அதே மாதிரி தேவைப்பட்டால் சில பேருக்கு 7 மணி சாப்பிட்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மணி இதுக்கு வந்து ஒரு பாலோ ஒரு தயிரோ இது மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த லிவர் சுருக்கங்கள், சிரோசிஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கான இது இருக்கணும். பட் மெயினாக வந்து என்னென்னா குடிப்பழக்கத்தை தவிர்க்கிறது கண்டிப்பாக அதுதான் வந்து மேம்படுத்தும். நிறைய பேர் குறிப்பிட்ட டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, இல்லை ரொம்ப நேரம் வந்து சாப்பிடாமே வச்சுருப்பாங்க, அதனால் வந்தும் லிவர் வந்து இன்னும் வந்து மோசமாகவும் தவிர்த்து அதனால் பிரச்சனை வந்து குறையாது. அதே மாதிரி சில இடத்துங்களாம் பார்த்தீங்கன்னா லிவருக்குன்னு தேவையான சில ஹெர்பல் மெடிசின்ஸு, இல்லை லிவர் டானிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஹெர்பல் மெடிசின்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறது வந்து நல்லது. அது மருத்துவர்கள் சில அறிவுறுத்தல் கொடுத்தாங்கன்னா வேறு, நீங்களே சில வேட்டை சொல்லி நம்ம பக்கத்தில் சொன்னாங்க இதுன்னு சொல்லி அந்த மாதிரி லிவருக்கு இந்த பிரச்சனை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
1: இன்றைய உணவை உண்ணதம் நிகழ்ச்சியில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் ஈரல் சார்ந்த நோய்களும் அவற்றை தவிர்க்கும் உணவு முறைகளும் குறித்த தகவல்களை வழங்க கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: எட்டு மணி.
1: ஆகாஷ்வாணி வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.

0: என் வாழ்வே எனது செய்தி என்று முழங்கிய அண்ணல் காந்தியடிகள் இந்திய விடுதலைப் போரின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக ஆயுள் முழுவதும் அயராது பாடுபட்ட உன்னத மா மனிதரும் ஆவார். அஹிம்சை, சத்தியாகிரகம் ஆகிய இரு வலிமையான ஆயுதங்களைக் கொண்டு அறவழியில் உலகின் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் காந்தி அவர்கள், காந்தியடிகள். 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தார். லண்டனில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன வெறி கொடுமைகள் மானுட விடுதலையை நோக்கிய அவரது பயணத்திற்கு ஆழமாக வித்திட்டன. மகாத்மா காந்தியின் சிந்தனையில் வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு, ஒடுக்குமுறை, தனி மனித சுயமரியாதை, அகிம்சை மற்றும் சமூக நீதி ஆகியவை ஒன்றோரொன்று நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தன. இந்தியாவின் அரசியல் விடுதலை என்பது ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல என்று காந்தியடிகள் கருதினார். கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வறுமையிலும் சமூக பாகுபாட்டிலும் ஒடுக்குமுறையிலும் வாழும் நிலையில் கிடைக்கும் சுதந்திரமானது முழுமையான சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதே அவரது அடிப்படை கருத்தாக இருந்தது. அதனால் காந்தியடிகள் சுயராஜ்யம் என்ற கருத்து அரசியல் சுதந்திரத்தை தாண்டி சமூகத்தின் மிகவும் பின்தங்கியவர்களும் கண்ணியத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. மகாத்மா எளிமையின் மறு வடிவமாக வாழ்ந்தவர். காந்தியின் எளிமை என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்தின் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைத்துக் கொள்வதே அவரது எளிமையின் அடிப்படை. காந்தியின் செருப்பு குறித்து உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று கதையும் உண்டு. ஒருமுறை காந்திஜி வேகமாக நகரும் ரயிலில் ஏறும்போது அவருடைய ஒரு காலணி தற்செயலாக தண்டவாளத்தில் விழுந்துவிட்டது. ரயிலை நிறுத்த முடியாத சூழலில் காந்திஜி உடனே தனது மற்றொரு காலணியையும் கழற்றி அந்த முதல் செருப்பு விழுந்த இடத்திற்கு அருகிலேயே எறிந்தார். இதை கண்டு வியந்த அவரது சீடர்கள் அதற்கான காரணத்தை கேட்டபோது, யாராவது ஒரு ஏழைக்கு இந்த செருப்பு கிடைத்தால் ஒரு செருப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாதல்லவா, இரண்டு செருப்புகளும் ஒன்றாக கிடைத்தால் அவனுக்கு அது முழுமையாக பயன்படும் அல்லவா என்று பதிலளித்தார். இது காந்தியின் கருணை உள்ளத்திற்கும் எளிய மக்கள் மீதான அன்பிற்கும் உதாரணமாகும். காந்தி அவர்கள் தாலிஸ்மன், அதாவது தாயத்து என்ற கொள்கை, நான் எடுக்கப் போகும் இந்த முடிவு சமூகத்தின் மிகவும் ஏழையான மற்றும் மிகவும் பலவீனமான மனிதனின் வாழ்க்கைக்கு உண்மையில் பதிலளிக்குமா என்ற அடிப்படையில் பிறந்தது. இந்த கேள்வி காந்தியின் பார்வையில் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கான அளவுகோல் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனித நேயத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோலும் ஆகும். உண்மையான முன்னேற்றம் என்பது தனிப்பட்ட அல்லது உயர் அடுக்கினரின் ஆதாயத்தை கொண்டு அளவிடப்படுவதில்லை. மாறாக சமூகத்தில் உள்ள ஏழ்மையான மற்றும் மிகவும் பின்தங்கிய நபரை ஒரு செயல் எவ்வளவு தூரம் உயர்த்துகிறது என்பதை கொண்டே அளவிடப்படுகிறது. சுய ஆட்சி, இது அன்றாட தேர்வுகளை விளிம்பு நிலை மக்களின் பரந்த சுதந்திரம் மற்றும் அதிகாரம் அளித்தலுடன் இணைக்கிறது. மனிதனின் மானம், ஒழுக்கம், கல்வி, குடிப்பிறப்பு அனைத்தையும் பசி என்பது அழித்துவிடும் என்கிறது மணிமேகலை காப்பியம். வறுமை என்பது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, அது மனிதனால் மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. அதை களைந்து மனித உரிமைகளை பாதுகாப்பது தொண்டு அல்ல, அது நம் அடிப்படை கடமை என்கிறார் நெல்சன் மண்டேலா. வறியவர்க்கு உணவு அளிப்பதே முதன்மையான அறம் என்று உயரிய கருத்தை உலகம் முழுவதும் தோன்றிய தலைவர்களும் இலக்கியங்களும் வலியுறுத்தியுள்ளதை காண முடிகிறது. காந்தி அவர்கள் வறுமையை வெறுமனே ஒரு தனி மனிதனின் தோல்வியாக கருதவில்லை. ஒருவர் தன்னுடைய விருப்பத்தால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது வேறு, சூழ்நிலைகளால் வறுமைக்கு தள்ளப்படுவது வேறு என்று அவர் வேறுபடுத்தி பார்த்தார். எனவே ஏழைகளை வெறுமனே இரக்கத்திற்குரியவர்களாக பார்ப்பதை விட அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான சமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே காந்தியின் அடிப்படை கருத்தாக இருந்தது. அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கு உதவுவது என்பது வெறும் தானம் வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பையும் சமூகத்தில் சமமாக பங்கேற்கும் உரிமையையும் சுய மரியாதையுடன் வாழும் சூழ்நிலையையும் உருவாக்குவதாக இருக்க வேண்டும். செல்வம் சிலரிடம் மட்டுமே குவிந்து கிடப்பதையும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாழ்வதையும் காந்தியடிகள் கவலையுடன் பார்த்தார். அவருடைய பொருளாதார சமத்துவம் என்ற கருத்து செல்வத்தின் அளவுக்கு மீறிய குவிப்பை குறைப்பதோடு ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அரசியல் சுதந்திரம் கிடைத்தாலும் சமூகத்தின் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்ந்தால் அந்த சுதந்திரம் முழுமையானதாக இருக்காது என்று கருதினார். வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க விரும்பும் ஒரு சமூகம் கடுமையான பொருளாதார அநீதியையும் புறக்கணிக்க முடியாது என்பது காந்தியின் தொலைநோக்கு பார்வையாகும். காந்தியின் பொருளாதார சிந்தனையில் முக்கியமாக இடம்பெறுவது அறங்காவலர் கோட்பாடு என்பதாகும். இந்த கோட்பாட்டின்படி செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை முழுமையாக தனிப்பட்ட உரிமையாக மட்டும் கருதாமல் சமூகத்தின் நலனுக்கான ஒரு பொறுப்பாக கருத வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான இந்த கோட்பாடு காந்தியின் சிந்தனையில் பிறந்தது. அதாவது, ஒருவர் தனது தேவைக்கேற்ப கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானதை பெற்றிருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட செல்வம் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், செல்வந்தர்களுக்கு எதிரான வெறுப்பையோ வன்முறையையோ காந்தி அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதற்கு பதிலாக, செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தின் அறங்காவலர்களாக இருந்து அதை சமூக நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். காந்திக்கு சுயராஜ்யம் என்பது வெறுமனே ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்தியர்கள் தங்களையே ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் சமூகத்தின் மிகவும் எளிய மற்றும் பின்தங்கிய மனிதனும் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது சுயராஜ்ய கருத்தின் அடிப்படை. எனவே ஒரு நாட்டின் சுதந்திரம் அதன் ஆட்சியாளர்களின் மாற்றத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாது, அந்த நாட்டின் கடைசி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அது அளவிடப்பட வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதை வெறும் தொண்டு அல்லது தர்மம் என்ற அளவில் பார்க்கவில்லை. கிராம முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம், தூய்மை, தொழில், சுயசார்பு மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற துறைகளில் மக்களையே பங்கேற்க செய்வதன் மூலம் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் ஏழைகள் வெறும் உதவி பெறுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகத்தை உருவாக்குவதில் செயல்படும் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அவரது சிந்தனையில் தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்பட்ட ஒன்றாகும். காந்தியின் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றிய சிந்தனையை அவரது அகிம்சை கொள்கையிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய காந்தியின் சிந்தனையை நான்கு முக்கிய கருத்துகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியம், சமத்துவம், பொறுப்பு, சுயராஜ்யம். ஏழைகள் வெறும் இரக்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சமூக மாற்றத்தின் முக்கியமான காரணிகளும் ஆவார்கள். அதேபோல் செல்வந்தர்கள் வெறும் தானம் வழங்குபவர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் தங்களுடைய செல்வத்திற்கும் சமூகத்திற்கும் இடையேயான பொறுப்பை உணர வேண்டும் என்பதே காந்தியின் கருத்து. காந்தியடிகள் சிந்தனைகளை வரலாற்று சூழலில் வைத்து விமர்சன ரீதியாகவும் பல்வேறு கோணங்களிலும் விவாதிப்பதும் படிப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். மகாத்மா பற்றிய மகாகவியின் புகழாஞ்சலியோடு இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க.
1: வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஒலித்த பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக விபா சர்மா பாடியது. கேட்கலாம் ஜெய்பீம் திரைப்படத்திற்காக வைக்கும் விஜயலட்சுமி பாடிய பாடல்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Nation pays homage to father of the nation Mahatma Gandhi and former Prime Minister Lal Bahadur Shastri on the birth anniversary today. Special Gram Sabhas to be convened across the country on the occasion of Gandhi Jayanti. Civil Aviation Ministry initiates series of reforms to make aviation security processes simpler and quicker.

0: டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பென்னிதயால் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீங்க. இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்திருக்கும் எந்திரன் திரைப்படத்தில். வித்தியாசமான ஒரு பாடல். எந்திரன் வந்து ஆன்டி கேரக்டரில் மாறி இருக்கிற ஒரு சீன். ஸோ இந்த பாடலை கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் அந்த சீன் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இயக்குனர் சங்கர் அவர் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ரொம்ப இந்த கதையை வந்து மிக தத்ரூபமாக எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம், இந்த கதை, இந்த பாடல் இதெல்லாமே வந்து சமூகத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாடலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேயர்களே, ஊட்டி எஃப்எம் 90.8
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

ஹரிஜெயராஜ் இசையமைப்பில் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், கிரிஷ், ராஜீவ், தேவன் ஆகியோர் பண்ண ஒரு பாடலை கேட்டோம். துப்பாக்கி படத்தில் மேக்ஸிமம் எல்லா பாடலுமே வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முக்கியமாக இந்த பாடல் வந்து ஒரு ஸ்டைலிஷான பாடல். விஜய் அண்ட் காஜல் அகர்வாலோட கெமிஸ்ட்ரியில் சூப்பரான அந்த பாடல் நல்லா இருந்திருக்கும், நல்லா விதமாக படமாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிரைவ் டைம் டி பீட்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரில் ஊட்டி FM 91.8 நிலையத்தில் நேரம் 8:45.

0: சிங்கம் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் ஷான் மேகா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. சிங்கம் சூர்யாவுடைய கரியரில் வந்து ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிங்கம் 1, 2, 3 மூணு பாட்டெல்லாம் வந்துருச்சு. ஸோ சிங்கம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டீங்க ட்ரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது ட்ரைவ் டைம் பீட்ஸ்.

கோவிந்த் வசந்தா மியூசிக்கில் பிரதீப் குமார் பாடின பாடல் 96 திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நேரில். இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் இது.

0: ஜிவி பிரகாஷ்குமாரி சேமிப்பில் சைந்தவி பாடின பாடல் அசுரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலோட இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை

0: பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரில் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இப்போ கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள் மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியை ஒழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமையான காலை நேரத்தில் ஒரு அருமையான பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஊட்டி FM 91.8.

0: கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி இளையராஜா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிங்கில.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: ஒரு ஊர்ல ஒரு இறைநேசர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு தெரு வழியா போய்கிட்டு இருந்தார். ஒரு சிகை அலங்காரம் செய்யும் கடையை தேடி அவர் போய்கிட்டு இருக்கிறார். அவர் போகிற வழியில் எதிர்பக்கமாக ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தார். அவர் இந்த இறைநேசரை பார்த்தார். தன் கையில் இருந்த ஒரு பையை இவர்கிட்ட அன்பளிப்பாக கொடுத்தாராம். ஐயா, தயவு பண்ணி இதை என்னுடைய அன்பளிப்பாக ஏற்றுக்கணும். இதில் தங்க காசுகளும் பணமும் உண்டு அப்படின்னு சொன்னாராம். இறைநேசர் அதை வாங்கிட்டார். போனார், முடிதிருத்தும் கடைக்குள்ளே நுழைஞ்சார். அங்கே இருந்த நண்பர் பக்கத்தில் இதை கொண்டுகிட்டு போய் வச்சார். ஐயா, இதை வந்து தங்களுக்கு அன்பளிப்பு அப்படின்னாராம். அப்புறம் இவர் இருக்கையில் அமர்ந்தார். இந்த இறைநேசருக்கு அவர் வந்து சிகை அலங்காரம் செய்ய ஆரம்பித்தார். அப்போ அந்த கடைக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்டது. யாரோ ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கிறார். நான் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்படுறேன், பணம் இல்லாமல் சிரமப்படுறேன், எனக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு கஷ்டத்தை அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். முடிதிருத்தம் செய்கிற ஒரு காதில் இது விழுந்தது. உடனே அவர் சைகை காட்டி அந்த ஆளை வரவழைச்சார். அந்த பையை காட்டி அதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறது மாதிரி சைகை காட்டினார். அவர் வந்தார், அந்த பையை எடுத்துக்கிட்டு போயிட்டார். இவ்வளவையும் அந்த இறைநேசர் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறார். ஐயா, அந்த பைக்குள்ளே நிறைய பணமும் தங்க காசுகளும் இருக்கிறதாக என்கிட்ட கொடுத்தவர் சொன்னார். ஆனால் நீங்கள் அதை பிரித்து கூட பார்க்காம இவரை எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னாராம். இதுக்கு அந்த முடிதிருத்தரவர் சொன்னாராம், ஐயா, நீங்கள் வந்து இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சியதை பார்த்த உடனே உங்களுக்கு முடிதிருத்தம் செய்கிறதுக்கு பிரதிபலனை வந்து எதிர்பார்க்கக்கூடாது, எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி என் மனசில் நினச்சிக்கிட்டேன். அதனால் அந்த பைக்குள்ளே விலை மதிக்க முடியாத மாணிக்கம் இருந்தாலும் சரி, எனக்கு ஆசை ஏற்படாது. உங்களுக்கு ஆசை இல்லாத காரணத்தினால நீங்கள் வந்து அந்த பையே பிரித்து பார்க்கலை. அதே மாதிரி எனக்கும் ஆசை இல்லாத காரணத்தினால நான் அதை பிரித்து பார்க்கணும்னு நினைக்கல. அந்த சிந்தனையும் எனக்கு இல்லை. அதாவது இறைவனின் நாட்டம் போல் அந்த பை யாருக்கு தேவைப்பட்டதோ அவர்கிட்ட அது போய் சேர்ந்துட்டுது, அவ்வளவுதான் அப்படின்னாராம். இது ஒரு நண்பர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கதை. யாருக்கு எது தேவையோ அது அவர்கிட்ட போய் சேர்றது தான் முறை. ஆனால் சராசரி மனிதர்கள் எப்படி தெரியுமா, நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. நம்மால் ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருந்தார் குதிரை வாங்கிறதுக்காக. எதிரில் வந்த ஒருத்தர் இவர்கிட்ட ஒரு கழுதையை அன்பளிப்பாக கொடுத்துட்டு போயிட்டாராம். இது அவருக்கு தேவையில்லை. அதனால் இவருடைய நண்பர் ஒருத்தர் இதை பார்ப்பா, உனக்கு தேவை குதிரை, இது கழுதை, அதனால் இதை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துறேன் அப்படின்னாராம். இதுக்கு அவர், அப்படிலாம் அவசரப்பட்டு கொடுத்துடக்கூடாது, கொஞ்ச காலம் இதை வச்சிருந்து பார்க்கலாம், ஒரு கால் இந்த கழுதையே குதிரை ஆனாலும் ஆகிடும், அப்படி ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னாராம்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோர் பாடியார் பாடிய பாடல் கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நீங்களே ஊட்டி FM 101.8 இல்.

0: கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நேரிலே. நேரில் நினைவிற்கு இன்று காலை 11:05 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேச போகிற தலைப்பு, இன்னைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலா, பொறுமையுள்ள மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா, இது குறித்து தான் பேச போகிறோம். இன்னைக்கு 11:05 to 12 வரைக்கும் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில்
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

மண்வாசனை திரைப்படத்தில் இருந்த இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் நம்பரை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9:31. உதகை உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டறிவோம். நேர்களே, விலை நிலவரங்கள் கிலோ ஒன்றிற்கு ரூபாயில் வீதம். கத்தரிக்காய் 38, வெண்டை 52, தக்காளி நாட்டு ரகம் 45, ஆப்பிள் ரகம் 50, அவரை 90 மற்றும் 85, புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 55, சுரைக்காய் 28, பாகற்காய் 58, கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 40 மற்றும் 47, சின்ன வெங்காயம் 84, பெரிய வெங்காயம் 60 மற்றும் 64, பொரியல் தட்டை 40, முருங்கைக்காய் 50, தேங்காய் 65, மாங்காய் 100, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சக்கரைவள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 50 மற்றும் 40, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 30, பீட்ரூட் 50, நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 20, காலிஃப்ளவர் 45, பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 230 மற்றும் 210, இஞ்சி 170, புஷ்பீன்ஸ் 100 மற்றும் 90, டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 140 மற்றும் 130, குடைமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 50, ப்ரக்கோலி 90, கருவேப்பிலை 50, கொத்தவள்ளி 70, புதினா 60, கீரை வகைகள் 60, வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 110, வெள்ளரிக்காய் 45, மக்காச்சோளக்கதிர் 30. இனி பழங்களின் விலை நிலவரங்கள். எலுமிச்சம்பழம் 220, கொய்யா 80, பப்பாளி 50, மாதுளம்பழம் 160, திராட்சை 150 மற்றும் 200, வாழைப்பழம் வகைகள் பூவன் பழம் 55, ரஸ்தாலி 60 மற்றும் 70, மோரிஸ் 45, நேந்திரன் 55, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 200, ஆரஞ்சு 100, சாத்துக்குடி 80, அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டிருந்திருக்கிற நேயர்களே, ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

0: அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க.
1: ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து சித்ரா இளையராஜா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:43 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

இளையராஜா சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்களே, இன்று காலை 11:05 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலா, பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா, இது குறித்து நேர்களின் கருத்து பகிர்வு இடம்பெறவிருக்கிறது. நேர்களே, எண்ணங்களின் வண்ணங்களின் நிகழ்ச்சியில் இணைஞ்சு நான் சொன்ன தலைப்பில் இன்னைக்கு பேசலாம், காந்தி ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியாக.

0: நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஒழித்துக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்களை கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி.

0: இலக்கியத்தில் நேரம் 10:30.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: മണലയാകി, തല്ലാടും പേതയാകി, ചെല്ല പെരുമയാകി, മളച്ചൂടും മങ്കയാകി, കച്ചറിന്ന മടന്തയാകി, മലർമാല സൂട്ടി, ആണി വാഴ്ക്കു അർത്ഥം തരും അരുവിയാകി, പെൺമൈ പൂത്ത് ഉയർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീനാട്ടി വളർത്ത് ഉലകെ പൺപടുത്തും തെരുവയാകി, കൽവി വീരം செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதித்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் பிரியா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரியா?
2: நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன்.
1: காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க?
2: எம்எஸ்சி பிசிக்ஸ்.
1: ஓ சூப்பர். ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா?
2: செகண்ட் இயர்.
1: ஓகே, பிசிக்ஸ் படிக்கிறீங்க. சோ ரொம்ப ஒரு டஃபான சப்ஜெக்ட். ஃபைனல் இயர்ல ஸ்டடிஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு?
2: ஸ்டடிஸ்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் அப்படி இதுக்கு மேல தான் வரப்போகுது, அதனால பிஸியாவே போயிட்டு இருக்கு.
1: ஓகே, எக்ஸாம்ஸ் எப்போ?
2: எக்ஸாம்ஸ் நவம்பர்.
1: ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. பிசிக்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் பிளான் என்ன?
2: பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிச்சுட்டு அப்புறமா பிஹெச்டி பண்ணிட்டு ப்ரொஃபஸரா ஒன்னு.
1: ஓகே, நிறைய ஃபீல்ட் இருக்கும் போது டீச்சிங் லைன் நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணமா இருந்துச்சு?
2: டீச்சிங் லைன் வந்து நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு அது எக்ஸாம் எழுதி விட்டோன்னு முடிச்சிடறோம், அது இருக்காது. அது ஃபியூச்சர் ஃபுல்லா நம்ம வந்து அது படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எனக்கு அது படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம படிச்சதை மற்றவங்களுக்கு அது வந்து கொண்டு போய் சேர்க்கணும், பிளஸ் அவங்களுமே வந்து நம்ம என்ன படிச்சோமோ அது லேர்ன் பண்ணணும். அதனால எனக்கு வந்து டீச்சிங் ஃபீல்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: ஓகேங்க, ஆசிரியர் பணி வந்து அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீச்சரோட தான் எல்லா ஃபீல்ட்ல இருக்க ஒரு ப்ரொஃபஷனல்ஸையும் உருவாக்க முடியும் இல்லையா?
2: ஆமாங்க.
1: ஓகேங்க, படிப்பை தாண்டி உங்களோட ஹாபிஸ் என்ன?
2: என்னோட ஹாபிஸ் டிராவலிங் மோஸ்டா பண்ணுவேன். டிராவலிங் எனக்கு பிடிக்கும், அதுவும் தனியா பண்ணனும். புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுவேன், அப்புறமா டிராயிங் நல்லா பண்ணுவேன்.
1: ஓகேங்க, இப்போ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஒரு டீச்சராவும் இருக்கீங்க. சோ இந்த காலத்துல பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கரெக்டர் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: பெண்கள்னா என்ன பொறுத்தவரைக்கும் போல்டா இருக்கணும், அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டா இருக்கணும், யாருக்கும் பயப்படவே கூடாது, பயப்படாம போல்டான டிசிஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்ல. உன்னு வந்து நான் பெண்ணு, இதை நான் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்பொழுதுமே பேக்வேர்ட் போக கூடாது, எப்பொழுதுமே நம்ம பார்த்தா ஃப்ரண்ட் வேர்ட்ல வந்து நிக்கணும். நான் இதை செய்வேன், நான் பெண்ணா இருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்ட்டுலாம் இல்ல, நான் இது செய்வேன், நல்ல விஷயத்த நான் செய்வேன், அது ஃபார்வர்ட் வரணும்.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு விஷயம் வந்து விட்டுட்டா பெண்களோட லைஃப் இன்னும் சூப்பரா இருக்கும்னா அது என்ன ஒரு விஷயம்?
2: பெண்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு காலேஜே நம்ம போக ஆரம்பிச்சுட்டா அப்பத்துல இருந்தே வந்து நம்ம என்ன பண்ணும், சைட்ல ஒரு டியூஷன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து நம்மள ஒரு 100 rupees நாளுமே அது நம்ம ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கணும், அப்பதான் யாருமே டிபெண்ட் பண்ணாம நம்ம ஃப்ரீடமா இருக்க முடியும்.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்ததான் ஊட்டிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க.
2: மோஸ்ட்லி இது வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் லேசியா இருக்காங்க, அவங்க சரியா படிக்கிறது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அவங்க இம்ப்ரூவ் பண்றது என்னன்னா, மோஸ்ட் அவங்க கிளாஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாம இருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி குடுக்கிற ஒர்க் எல்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே ஸ்டடிஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லியுமே அவங்களுக்குமே வந்து இந்த க்வெஸ்சன் படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு டிப்புன்னு நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக நான் சொல்றேன். டெய்லி அப்பப்ப எடுக்கிறது வந்து படிச்சுட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எக்ஸாம் டைம்ல. உண்மையு சில பேர்லாம் மேக்ஸையே வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு போவாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்ல ஒர்க் அவுட் பண்ணணும், இன்ச் பை இன்ச் ஒர்க் அவுட் பண்ணாதான் வந்து அது வந்து கரெக்டா அந்த எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு கரெக்டா ஆன்சர் வந்து வரும். எப்பவுமே பார்த்துட்டு போக கூடாது மேக்ஸ் எல்லாம். மற்றவரை எழுதி படிக்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் எழுதி படிச்சாதான் அது எக்ஸாமுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், டக்குன்னு மறக்காது, எழுதலாம் எக்ஸாம் ஈஸியா எழுதலாம்.
1: ஓகேங்க, ஒரு டீச்சரா ரொம்பவே ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லிட்டீங்க. மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
2: பாப்பேன்.
1: சாங்ஸ் எல்லாம் கேட்க பிடிக்குமா?
2: சாங்ஸ் பிடிக்கும்.
1: ஓகே, எந்த மியூசிக் டைரக்டர் பிடிக்கும்?
2: யுவன்.
1: ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
2: ஏதாச்சும் ஒரு சாங் பிளே பண்ணுங்க.
1: ஓகேங்க, தேங்க்யூ.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஷீலா.
0: என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகேங்க, சூப்பர். இன்னைக்கு மகளிர் மட்டும் ப்ரோக்ராம்ல டீச்சர்ஸா வந்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு ரெண்டு குழந்தைங்க, மாமனார் மாமியார், ஹஸ்பண்ட், இவ்வளவுதான் என் ஃபேமிலி.
0: ஓகே. இப்போ வந்து அஸ் அ டீச்சரா இருக்கீங்க, நீங்க வந்து நிறைய ஃபீல்ட் இருக்கு. சோ இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசனா இருந்துச்சு? வீட்டுல சொல்லி எடுத்தீங்களா, இல்ல உங்களுக்கு விருப்பமா? அதை பத்தி சொல்லுங்க.
1: என்னோட டீச்சர்ஸ் பார்த்துதான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. என்னுடைய ரெண்டாம் கிளாஸ் டீச்சரை பார்த்து அவங்க மேல ஒரு இன்ஸ்பயர் ஆகி எனக்கு அப்பத்துல இருந்தே ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்றது. சும்மா சின்ன பிள்ளைய விளையாடுறப்பவே நம்ம வந்துட்டு சாக் பீஸ் எடுத்து வச்சு எழுதுறது, அந்த மாதிரி ஒரு இதுல தான் நான் டீச்சர் ஆனேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனல்னா டீச்சர்ஸ் தான்.
0: ஓகே மேம். இப்போ வந்து அந்த காலத்துல இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேற, இந்த காலத்துல இருக்கிறது வேற. சோ இப்போ இந்த டெக்னாலஜி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த டீச்சிங் வந்து எப்படி ஈஸியா இருக்கா, இல்ல பசங்களை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
1: அப்போல்லாம் வந்து நாங்க படிக்கிறப்போ எல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ அவங்களுடைய முக பாவனை அந்த மாதிரி வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க டீச் பண்றப்போ நாங்க வந்துட்டு சார்ட்டு டூல்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அது பண்றப்போ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. அப்பெல்லாம் என்ன சொன்னாலும் அதை பத்தி நம்ம ஓகே இது இப்படிதான் இருக்கும் மாதிரின்ற ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். அவங்க சொன்னா அது அப்படியே ஒரு கற்பனையா நம்மளே ஒரு அதை பத்தின ஒரு இமேஜினோட இருப்போம். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அதுக்குள்ள அவங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இந்த வேர்ல்டுல இருக்கு. உடனே என்ன விஷயத்த நம்ம சொன்னாலும், நம்ம தப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டாலும் கூட அது வந்துட்டு அவங்க வந்து மேம் சொன்னது சரியா அப்படின்னு பாக்குற அளவுக்கு உண்டான ஒரு அட்வான்டேஜஸ் இப்ப இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு குழந்தைங்களை விட ரொம்ப வந்துட்டு நம்ம வந்து எஜுகேஷன் ஃபீல்ட்ல அட்வான்டேஜா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சரா நம்ம மாற முடியும்.
0: ஓகே மேம். உங்க கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்களா, ஹோம்வொர்க் எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்களா? சோ அதுல என்னென்ன சிக்கல்களை நீங்க ஹேண்டில் பண்றீங்க?
1: மேம், இப்ப குழந்தைங்களுக்கு வந்துட்டு டீச் பண்றப்போ குழந்தைங்க நம்மளோட லெசனை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிக்கணும். ஏன்னா இப்ப வந்துட்டு அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ட் இருக்கு. நம்மளோட லெசனை அவங்க கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்மளோட லெசன் இருக்கணும். ரொம்ப மோட்டிவேஷனா கொண்டு போகணும். போன உடனே அவங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். பாடம் எடுக்கிற விதமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு மோட்டிவேஷனாவே அந்த லெசன் ஃபுல்லாவே ஒரு ஜாலியா கொண்டு போனா அவங்க அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்படிதான் என்னோட டீச்சிங் இருக்கும் மேம்.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தது வந்துட்டு இந்த டீச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பேரண்டோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கணும், பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் பத்தியும் இந்த ஸ்கூல் பத்தியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
1: மேம், இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் கையில தான் மேம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு, அதுக்கப்புறம் தான் டீச்சர்ஸ். என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இப்போ மொபைல் எடுத்துக்கிறது இல்ல டிவி பாக்குறது இந்த மாதிரி இருக்கப்ப அவங்க உடனே நீ வந்து இது பண்ணாத அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். பேரண்ட்ஸ் வந்து அவங்க மொபைல் எடுக்காம அவங்க டிவி பார்க்காம குழந்தைங்களோட அவங்க வந்து புக் எடுத்து அவங்களுக்கு என்ன படிக்க தோணுதோ அவங்க படிச்சுட்டு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல வந்து ஸ்கூல் பத்தின ஒரு பேட் ஒப்பீனியன் குழந்தைங்க மனசுல விதைக்க கூடாது. டீச்சர்ஸ் சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லவே கூடாது. இன்னைக்கு டீச்சர்ஸ் சரியில்லைன்னு நம்ம சொல்றப்போ நாளைக்கு குழந்தைங்க பேரண்ட்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பவுமே வந்துட்டு டீச்சர்ஸ் அவங்க சரியில்லாம இருந்தாலும் கூட அவங்கள பத்தி குறை சொல்லக்கூடாது. நம்ம போய் வேணா டீச்சர்ஸ பார்த்து நீங்க இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வேணா சொல்லாமே தவிர குழந்தைங்க கிட்ட அது சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க செய்யற தப்புக்கு இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க.
0: ஓகே மேம், ரொம்ப சூப்பரான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இப்ப மேம், ஒரு டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு அட்வைஸ், இது பண்ணா ஸ்டூடெண்ட் லைஃப் எங்கேயோ போயிடும் அப்படின்னா என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க?
1: மேம், குழந்தைங்க வந்து படிப்பு தான் மேம். படிப்பு வந்துட்டு அவங்கள வந்துட்டு எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் அவங்களை மேல தூக்கி விட்டுரும். அவங்களுக்கு படிப்போட சேர்த்து கைத்தொழிலும் முக்கியம் தான் மேம். ஆனா படிப்புன்னு ஒண்ணு இருக்கப்ப வந்துட்டு அவங்க வந்து எங்க போனாலும் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலுமே அந்த படிப்பை வச்சு அவங்களால மேல வர முடியும். இப்ப வந்து குழந்தைங்க வந்துட்டு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு மேம். ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்தாலும் அவங்க வந்துட்டு சாட் ஜிடிபி அந்த மாதிரி எல்லாம் பார்த்து பண்ணிட்டு வந்துடுறாங்க. பட் அந்த குழந்தைங்க வந்துட்டு தன்னோட சொந்த திறனால, அதாவது அவங்க யோசிச்சு ஒவ்வொரு காரியங்களும் செய்யற பட்சத்துல மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த எஜுகேஷன் லைஃப் லாங்கா இருக்கும். ஒரு ஷார்ட்டா வந்துட்டு உடனே நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க வந்துட்டு மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிட்டு வராம, அந்த காலத்துல எல்லாம் நாங்க எப்படி ஒவ்வொன்றும் தேடி தேடி லைப்ரரி போய் படிச்சோமோ அந்த மாதிரி குழந்தைங்க ஒவ்வொன்றும் தேடி தேடி எடுக்கணும். உட்கார்ந்த இடத்துலயே வந்துட்டு மொபைல்ல இருந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்றது ரொம்ப தப்பு. இந்த எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் யூஸ் ஆகாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தங்களோட மனசுல வாங்கி தேடி அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் வரும் மேம். இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு வேலை வாய்ப்புல இப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்டா வருவாங்க.
0: ரொம்பவே சூப்பரான ஒரு அட்வைஸ் சொன்னீங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி செலிப்ரேட் பண்றோம். சோ இது குறித்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க.
1: அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த தினத்துல வந்து காந்தியோட மிகப்பெரிய ஒரு கொள்கையா இருந்தது அகிம்சை. அதே நேரத்துல வந்துட்டு பொய் பேசாம இருந்தது. அந்த ஒரு கொள்கையை நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முன்னேற்றம் தடுக்க முடியாததா இருக்கும்.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க
1: மேம். மத்த டிப்ஸ் சொல்றதை விட நான் வந்துட்டு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு டிப்ஸ் சொல்றேன் மேம். பொறுமை. பொறுமை வந்துட்டு கடலினும் பெரிது அப்படிம்பாங்க. பொறுமை வந்துட்டு எல்லா விஷயத்திலயும் நம்மள வந்து ஜெயிக்க வைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உன்னதமான பண்பு எல்லாருமே கடைபிடிக்கணும் மேம். இன்னைக்கு வந்து அவசர உலகத்துல பொறுமைன்றது யாருக்குமே கிடையாது. இந்த பொறுமை இல்லாதனாலதான் எல்லாத்துக்கும் எல்லா வியாதியுமே வருது. பிபி அப்படின்னு சொன்னா காரணம் என்ன மேம்? எல்லாரும் டென்ஷன், பொறுமை இல்லாம உடனே கோபப்படுறது, இந்த காரணத்தினால மட்டுமே தான் வருது. அதனால எல்லாரும்

0: பொறுமையா இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா இருக்கணும். மேம், நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் மேம்.
1: ஓகே மேம், ரொம்ப பொறுமையா அருமையா ஒரு அழகான குறிப்பை கொடுத்தீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்
0: மேம்? நீங்க என்ன பாட்டு போட்டாலும் ஓகே மேம்.
1: உங்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
0: நன்றி மேம்.

0: ஹாய்மா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: நான் ஷைனி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன்.
0: ஓகே, என்ன யூஜி முடிச்சிருக்கீங்களா?
1: ஆ, யூஜி முடிச்சிருக்கேன். பிஜி இப்போதான் கம்ப்ளீட் பண்ணேன்.
0: ஓ, பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? என்ன மேஜர்?
1: நான் காமர்ஸ்.
0: ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தது ஃபியூச்சர் பிளான் உங்களுக்கு என்ன?
1: பிஎட் போட்டிருக்கேன் நான்.
0: ஓகே, எங்க? இங்க ஊட்டிலேயேவா இல்ல வெளியூர்ல?
1: இங்க தான், ஊட்டி லோக்கல்ல தான்.
0: ஓகே, பிஎட் போட்டிருக்கீங்க, ஒரு டீச்சர் ஆகணும்ன்றது உங்களுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து என்ன ரீசன்? இப்போ நிறைய ஃபீல்டு இருக்கும் பொழுது டீச்சர் ஆகணும்னு செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்?
1: என்னுடைய சைல்டுஹுட் ஆம்பிஷன் டீச்சர் ஆகணும்னு தான். ஸோ அதனால நான் அந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
0: ரொம்ப பிடிக்குமா டீச்சர்?
1: சின்ன வயசுல இருந்து நம்ம மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன குழந்தைங்களெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணிட்டு இருப்பேன் அப்பவே. ஸோ அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ அது அந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதனால நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன்.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ டீச்சர் ஆகணும்னு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க. உங்க லைஃப்ல உங்களை அட்மயர் பண்ண இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்பயரா இருந்த டீச்சர் யாராவது இருக்காங்களா?
1: கண்டிப்பா இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னுடைய யூஜியோடைய ஹெச்ஓடி மேம். அவங்க எனக்கு லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். அவங்க வந்துட்டு அவங்க லைஃப் பார்த்து நான் நிறைய கத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து அவங்கள பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்.
0: ஓகேங்க, சூப்பர். இப்போ இந்த கால பெண்ணா இருக்கீங்க நீங்க. ஸோ இந்த கால பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு மூணு கேரக்டர்ஸ் கண்டிப்பா இது பெண்களுக்கு கட்டாயம் தேவை அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
1: அவங்களுக்கு மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கணும், கான்பிடன்ஸும் அவங்களுக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணும்.
0: ஓகே, ரொம்ப அருமையா டக்குன்னு ஒரு மூணு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஒரு கேரக்டர் இல்லைன்னா பெண்களோட லைஃப் வேற லெவல இருக்கும். இது ஒன்று இருக்கவே கூடாது. பெண்கள் விட்டுறணும் அப்படின்னா என்ன
1: சொல்வீங்க? விமென்ஸ் வந்துட்டு அடுத்தவங்களை யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஓன் சொந்த காலில் நிக்க அவங்க ட்ரை பண்ணணும். இந்த விஷயம் அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க லைஃப்ல.
0: ஓகேங்க, சூப்பரா சொன்னீங்க. உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன?
1: எனக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ட்ரா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம எனக்கு பெட்ஸ் வளர்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, பெட்ஸ் வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. வீட்டுல ஏதாவது பெட்ஸ் வச்சிருக்கீங்களா?
1: நாங்க ஒரு கேட் வச்சிருக்கோம்.
0: ஓகே,
1: அவன் பேர் வந்துட்டு அப்பு.
0: ஓகே, அப்ப அப்பு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகேங்க, சரி. யூடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா?
1: நான் பியூட்டிஷியன் கிளாஸ் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹெர்பல் ப்ளீச் ஈஸியா எப்படி பண்ணலாம் நான் சொல்லி கொடுக்குறேன். டொமேட்டோ சீட்லஸ் எடுத்துக்கோங்க, அப்புறமா ஹனி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் முல்தானி மட்டி, அப்புறம் மின்ட். இது எல்லாமே சேர்த்து டொமேட்டோவும் மின்ட்டும் சேர்த்து அரைச்சி அந்த பியூரே எடுத்துட்டு நீங்க இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன், சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லைன்னா நீங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம், சென்சிட்டிவ் இருந்தா நீங்க லெமன் போட வேண்டாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15-20 minutes உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கும். ரோஸ் வாட்டர்ல வந்துட்டு காட்டனை டிப் பண்ணி நீங்க அதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தொடச்சுக்கலாம் உங்க ஃபேஸ். இப்படி பண்ணா உங்க ஃபேஸ் வந்துட்டு பிரைட்டா இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்காது, நல்லா கிளியரா இருக்கும்.
0: ஓகேங்க, சூப்பரா. இந்த கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணாம ஹெர்பல் ப்ளீச் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் சொன்னீங்க. மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
1: பாப்போம்.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு?
1: சிலம்பரசன், அப்புறம் விக்ரம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஹீரோயின் யார் பிடிக்கும்?
1: சமந்தா பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்?
1: சாயா, பயங்கர், அனிருத், அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படையப்ப படத்துல இருந்து மின்சார கண்ணா சாங் போடுங்க.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ சோ மச்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயர் அதிகாரிகள் உட்பட 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதி கிராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டப் பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தே ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளும் அதற்கு

0: சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும்
1: அறிவிக்க கேட்போம். எந்த மாநிலத்தில் வெற்றி பயணம் என்ற திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது? சரியான பதில் தமிழ்நாடு. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை, மணிநகரம் எஸ் அக்ஷய் மீனாட்சி, உதகை ஷீலா, மேல்கவட்டி பெல்லன், பழனிவட்டம் சங்கர், தாராபுரம் ராஜேஸ்வரி, திண்டுக்கல் நடராஜ், கோயமுத்தூர் மாறன், மைசூர் மதி, தாம்பட்டி சிவா, சங்ககிரி மணிரத்தினம். அடுத்த கேள்வி, எந்த நாட்டில் 20வது ஆசிய விளையாட்டு போட்டி நடைபெறுகிறது? சரியான பதில் ஜப்பான். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் மித்ரன், கோயமுத்தூர் குணசேகரன், கிருஷ்ணாபுரம் செல்வி, திண்டுக்கல் மாவட்டம் சுரேஷ், மேரிசில் சுசீலா, வெள்ளலூர் பாலன், சிவகாசி பரமன், கோவில்பாளையம் வேலன், புதுமந்து மேரி. அடுத்த கேள்வி, ரயில்வே பாதுகாப்பு தினம் மற்றும் தூய்மை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில் செப்டம்பர் 20ஆம் தேதி. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் ஐஸ்வர்யா, குன்னத்தூர் புஷ்பலதா, பொள்ளாச்சி கலா, சத்தியமங்கலம் சீனிவாசன், வெள்ளையங்காடு முருகன், எடக்காடு கிருஷ்ணன், டீச்சர்ஸ் காலனி மங்கையர்க்கரசி, உடுமலை காவேரி. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? சரியான பதில் 2026ஆம் ஆண்டு. சரியான பதிலளித்த நேயர்கள் பாம்பேகேஸ், மணிகண்டன், மஞ்சூர் மாறன், மைசூர் பிரபு, கோகால் மல்லன், பகலூர் கருப்புசாமி, ஈரோடு வைஷ்ணவி, புதூர் ராகேஷ், சின்னப்பட்டி தேவராஜ், மானாமதுரை சாவித்ரி, HPF கலா. அடுத்த கேள்வி, லடாக் மலைப்பகுதியில் கர்துங் லா சேலஞ்ச் அல்ட்ரா மாரத்தானில் 72 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக கடந்த தமிழக வீரர் யார்? சரியான பதில் வித்யபிரகாஷ். சரியான பதிலளித்த நேயர்கள் தேனி மாவட்டம் மாரியப்பன், நொண்டிமேடு தியா, கரூர் சக்திவேல், மசினங்குடி காயத்ரி, பொள்ளாச்சி ராணி, திருவாரூர் மாவட்டம் கீதா, கோழிக்கோடு வனஜா, உசிலம்பட்டி கீதா லட்சுமி. இரண்டு கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த நேயர்கள் திருப்பூர் பெரியாயிபாளையம் எம் சாகிராபானு, தேவலாஹட்டி பீலமூளை சு கீர்த்திகா. அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், கோயமுத்தூர் எஸ் சத்யநாராயணன், நாகர்கோவில் கிருஷ்ணமூர்த்தி, தூத்துக்குடி முல்லக்காடு பாபு, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம், திருப்பூர் மனவை கா சந்திரசேகர், தேவனூர் ஜோதிலட்சுமி, கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன், சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன். இன்றைய கேள்வி, 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் தடகளத்தில் 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய பெண்கள் அணி வென்ற பதக்கம் என்ன? கேள்வி மீண்டும் ஒருமுறை. 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் தடகளத்தில் 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய பெண்கள் அணி வென்ற பதக்கம் என்ன?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்க போகிறோம் நேர்களே. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசவிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், காந்தியடிகளுடைய பிறந்த தினம், காந்தி ஜெயந்தி. ஸோ காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலா இல்லை பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா, இது குறித்து தான் நம்ம வந்து இன்றைக்கி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள், உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18, வெளியூர் நேயர்கள் 9342-9010-18, புதிய நேயர்கள் 8300-0019-1018. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நான் சொன்ன தலைப்பில் நேயர்கள் உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். 8300-0019-1018 இந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். நேரில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தலைப்பை மீண்டும் சொல்கிறேன், காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலா இல்லை பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா. நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களது கருத்துக்களை சொல்றதுக்கு வந்திருக்காங்க. முதல் நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன். உங்களுக்கும் நேயர்களுக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நேயத்தின் சார்பாக சொல்றோம் சார். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கிற தலைப்பு வந்து காந்தியடிகளிடம் உங்களுக்கு பிடிச்சது.
1: அதாவது வந்து துணிச்சல், போராடும் துணிச்சல் இருந்தா கூட பொறுமையா அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் பொறுமையா அவர் வந்து கையாண்டாரு பாருங்க. எவ்வளவுதான் அவங்க அவமானம், எவ்வளவுதான் அவமானங்களை அவர் பட்டாரு, யாராரோ அவமானம் படுத்தினாங்க, அப்படி எல்லாம் படுத்தினா கூட அப்பயும் அவர் பொறுமையா தான் இருந்தார. தவிர யாருக்கிட்டையும் நம்மள மாதிரி எல்லாம் மனிதர்கள் மாதிரி சண்டைக்கெல்லாம் போகல, ஒரு இது பண்ணல, யாரையும் எதிர்த்து பேசல. ஏன்னா பேசாம மௌனமா இருந்துட்டாரு, எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பொறுமையோட நம்ம வந்து எந்த காரியத்தையுமே சாதிக்கலாம், அன்பால சாதிக்கலாம். அன்பு இருந்துச்சுனாக்கா எவ்வளவு மறைச்சித்தனமா இருக்கிறவங்கள கூட நம்ம வந்து நம்ம வசம் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அது இல்லாம நம்ம வந்து இடத்ததுக்கெல்லாம் நம்ம ஆத்திரப்பட்டோம்னா நம்மள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அதே மாதிரியே நல்லா கேட்பாரு, பொறுமையா இருந்து இந்த மாதிரி எங்க மக்களுக்காக எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து அவர் வந்து கையேந்தி நின்னான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு அவ்வளோ தன்மை பண்ணு, நல்லா ஒரு அவருக்கு நல்லா நடத்த, அதே மாதிரி நல்ல ஒரு செயல் எல்லாத்திலுமே அவர் வந்து வெற்றி பெற்றாரு. பொறுமையா இருந்ததுனால தான் நம்ம வந்து அன்போட எல்லார்ட்டையும் பேசுனதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அவர் மாதிரி ஒரு பொறுமைசாலி உலகத்துல இருக்க முடியாது அப்படிங்கறத என்னோட கருத்து. நல்ல ஒரு சாதனையே பண்ணாரு, அன்பா இருந்து பொறுமையா இருந்து நம்மளுக்கு சாதனை பண்ணாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்துட்டாங்கனாக்கா இந்த உலகத்துல எங்கேயுமே வன்முறையே இருக்காதுங்கிறது என்னோட கருத்து.
0: நன்றி, ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில.
1: நன்றி, நன்றி.
0: இதே மாதிரி நேயர்கள் உங்களது கருத்துக்களையும் பதிவிடலாம். அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம். நேயருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அனைவருக்கும் நீ காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரமையா.
0: வணக்கம், சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம், காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வந்து போராடும் துணிச்சலா பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா அப்படிங்கறது கேட்டிருக்கோம். உங்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
2: என்னுடைய கருத்து என்ன, பொறுமையோடும் போராடும் துணிச்சல் தான் நான் வந்து சொல்லுவேன். எதுவும் கேட்டா அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சு இந்தியாவுக்கு விடுதலை தேவையான்றதே அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க பயணம் பண்றார். ஸோ அது வந்து ஒரு பொறுமையா ஒரு விஷயத்த வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எது தேவையா, இந்தியர்களுக்கு இப்போ விடுதலை என்பது தேவையா, இந்தியர்களுக்கு விடுதலை வேட்கை உள்ளதா அப்படின்றது அவர் பரிசீலனை பண்ணிட்டு தான் நம்ம விடுதலை போராட்டத்திலே அவர் வந்து களமிறங்குறாரு. அவருடைய பொறுமை வந்து ரொம்ப ஒரு மகத்தானது. வெள்ளையர்களை எத்தனையோ தடவை அதை அடிச்ச கூட அவர் வந்து இந்த காந்தின்ற படத்துல கூட பாக்குறோம், அவர் வந்து அந்த பேப்பரை கிழிச்சு அதை போட்டுட்டு அதை எரிக்கும் போது எவ்வளவு அடிக்கிறாங்க, அதை வந்து பொறுமையா தாங்கிட்டு அகிம்சை என்ற வழியில வந்து போராட்டம் நடத்தி நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு தேச தந்தை தான் மகாத்மா காந்தி அடிகள். அதனால அவர் வந்து பொறுமையின் சிகரமாக தான் எனக்கு திகழ்றார்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி, வணக்கம்.
0: அதாவது பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பு தான் வந்து அவர்கிட்ட பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எவ்வளவோ அடக்குமுறைகள் நம்ம வந்து அயல்நாட்டவர்கள் நம்ம பண்ணாலும், நம்ம வந்து அடிமையாக இருக்கும் பொழுது சுதந்திரம் கிடைக்காத சமயத்தில் எவ்வளவோ அடக்குமுறைகள், எவ்வளவோ அடி உதைகள், ரத்தம் சிந்தி எவ்வளவோ பிரச்சனைகள் சந்தித்த போதும் பொறுமையுடன், அதாவது அகிம்சை அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சு அந்த அகிம்சை மூலமாக தான் நமக்கு வந்து சுதந்திரத்தை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிச்சு மக்கள்களோட வந்து ஒரு அவேர்னஸை உண்டு பண்ணி அந்த அகிம்சை வழியில் வந்து சுதந்திரத்தை பெற்றுத்தந்த நம்ம மகாத்மா காந்தியடிகள் தேசத்தந்தை அவருக்கு நம்ம என்றைக்குமே கடன்பட்டிருப்போம். ஸோ அடுத்த நேயர் அழைப்பில் வராங்க, யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
4: கோவை மாவட்டத்துல இடையர் பாலத்திலிருந்து பேசுறேங்க, பெருமாள் சுவாமி.
0: வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு காந்தியடிகளிடம் இருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலா பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா?
4: சொல்றேனுங்க.
0: சொல்லுங்க.
4: தலைத்தினிலே மாறுபட்ட கருத்து துணித்தாலும் என் இதயம் அப்படி வேறுபடுத்தி காட ஏனோ தயங்குகிறது. மரத்திற்கே அன்புசார் என்பர் அறியார், மரத்திற்கும் அதே துணை என்கிற குரல் நமக்கு உணர்த்தும் விஷயம் என்ன? பொறுமையுடன் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் கடுமையாக போராடும் துணிச்சல் வேண்டும் என்பதையே. சாத்தியமாக பொறுமையுடன் துணிச்சலாக போராடி உன்னதத்திற்கு உன்னதமான சுதந்திரம் எனும் அருமையிலும் அருமையான பொக்கிசத்தை நம் தேசத்திற்கு அளித்து நம் நாட்டினை சொர்க்க பூமியாக்கிய பேராத்மா அந்த மகாத்மாவின் புனிதமான நல்பாதங்களை மலதூவி தொழுது வணங்கிட என்றும் நாம் கடமைப்பட்டவர்களாகும். ஆயுதங்களை கண்டு போராடினால் அவர்களை எளிதில் வென்றலாம். அவர்களின் கரங்களில் இருப்பதோ அகிம்சை எனும் பேரார்கள் கொண்ட மகாசக்தி. இந்த வெறும் ஆயுதங்களால் அவர்களை என்ன செய்துவிட முடியும் என வெள்ளையர்களை எண்ண வைத்து கதி கலங்க வைத்த மகாத்மாவை போற்றி புகழ்ந்த தமிழில் வார்த்தைகளே இல்லை எனலாம். நிறைவாக நான் எடுத்து இயம்ப விரும்புவது, பொறுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தவும் போராடும் துணிச்சல் மிக மிக இன்றியமையாது என்பதேயாகும்.
0: நன்றி, நன்றி சார், ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அதாவது இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, போராடும் துணிச்சலும் வேண்டும், பொறுமையுடன் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த பண்பும் வேணும். ரெண்டு பொறுமையான பண்போடு சேர்த்து போராடும் துணிச்சலும் வேணும்னு சொல்லி ரெண்டையுமே சொல்லியிருக்காரு. ஸோ வாட்ஸ்அப் மூலமாகவும் நேயர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. புவனகிரியிலிருந்து இலக்கியா இந்த நேயர் வந்து ஒரு கவிதை ஒன்று அமைச்சிருக்காங்க. புயல் எழுந்தபோதும் புன்னகையால் எதிர்கொண்டாய், ஆயுதங்கள் அலறிய போதும் அகிம்சை வெளியில் வென்றாய், கோபம் என்னும் நெருப்பை பொறுமை நீரால் அணைத்தாய், மௌனம் என்னும் சொல்லால் மன்னர் படம் படை நடுங்க வைத்தாய். நாட்கள் பல கடந்தாலும் நம்பிக்கையை விடவில்லை, உன் மெல்லிய உடலுக்குள் உறுதி என்றும் குறையவில்லை. அடிமைத்தலங்களை அறுக்க அமைதியே பேராயுதம் என்றாய், பொறுமையின் பெருமையால் புதிய பாரதத்தை என்றாய், மாற்றத்திரை உலகிற்கு சொல்லும் முன் மாற்றமாய் நீயே நின்றாய், காந்தியடிகள் என்ற பெயரால் காலம் உள்ளவரை வாழ்கிறாய் அப்படின்னு சொல்லி புவனகிரியிலிருந்து இலக்கிய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. ஸோ நேயர்கள் இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிவிக்கலாம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் அவரும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அமைச்சிருக்காரு. பொறுமைதான் முக்கியம், பொறுமையோடு இருந்தால் மாற்றத்தை உருவாக்கும் பண்பு தானாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நன்றி சார். ஸோ நேயர்கள் இதே மாதிரி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலாக மாற்றத்தை உண்டாக்கும் பொறுமையுடன் உள்ள ஒரு பண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள். நிலையத்தில் நேரம் 11:22 ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் காந்தி அடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலாக மாற்றத்தை உண்டாக்கும் பொறுமையுடன் உள்ள ஒரு பண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். நேர்கள் உங்களது கருத்துக்களை பதிவிட்டுருக்கீங்க. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நான் சொல்லிடுறேன். உள்ளூர் நேயர்கள் 9344-9010-1018 என்ற எண்ணிலும், வெளியூர் நேயர்கள் 9342-9010-1018 என்ற எண்ணிலும், புதிய நேயர்கள் 8300-1019-1018 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் எண் 8300-1019-1018 இந்த எண்ணிலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்னு சொல்லி கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்த பேசுறேன் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க சார்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு காந்தியடிகளிடம் இருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நினைக்கிறீங்க?
1: பொறுமையுடன் மாற்றத்தை உருவாக்கும் பண்பு அப்படின்னு சொல்றேங்க சார். அது அன்பு வழி, அறவழி, அகிம்சை வழி, வெற்றியின் வழி. இந்த வழியில போனா போதும், இந்த இதையே நாம கடைபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்றேங்க சார்.
0: சிறப்பு சிறப்பு சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி. அடுத்த நேரம் மலைப்புல வராங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் துரையன் சார், சொல்லுங்க, உங்களது கருத்தை பதிவிடுங்க. நீங்க காந்தியடிகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு என்ன நினைக்கிறீங்க?
2: பண்பு பொறுமை தானுங்க. பொறுமை கடலிலும் பெருந்துடுங்க. ஒரு சாலை கிடக்கும் போது ஆறு நடிச்சுட்டே இருப்பாங்க, நம்மளும் ஆறு நடிச்சிருந்தா அந்த இடத்துல சக்கரவதை வருங்க. அதனால பொறுமையா இருந்ததுன்னா அவங்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம வழி விட்டுறணுங்க.
0: சிறப்பு.
2: அதே மாதிரிலாம் வீட்லயும் அப்படிதான், நாட்டிலயும் அப்படிதான். பொறுமையா இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. பொறுமை.
0: ரொம்ப நன்றி துரையன் சார்.
2: சரிங்க, நன்றி.
0: அதாவது பொறுமை அதாவது எல்லா இடத்துலையுமே, நாட்டிலையும் சரி வீட்லையும் சரி எந்த இடத்துலயுமே பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. அடுத்த நேர் யாருன்னு கேப்போம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம், விக்ரம் மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க, இன்னைக்கு காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன?
3: என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வேணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ், 50-50 தான். பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இந்த காந்தியடிகள் ரொம்ப பொறுமையாக இருந்தாரு. அதாவது அந்நிய நபர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்தாலும் அங்க பொறுமை காத்து அகிம்சை வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் இருந்தாரு. அந்த அகிம்சை வழி கூட எப்படி இருந்தாரு, அந்த போராட்ட குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைந்திருந்ததுனாலதான் நம்ம சமூகத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கறத ஏற்படுத்த முடிஞ்சது இல்லையா? அப்போ எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் 50-50 இருக்கணும் சார். சொல்லுவாங்க இல்லையா, அமைதியா போக வேண்டிய இடத்துல, பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம பொறுமை காக்கணும். அது பிரதானமாக நம்மளுடைய குணாதிசயமாக இருக்கணும்னு. அதே போல இந்த போராட்ட குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தான் நமக்கென்று ஒரு தனி அடையாளம் அப்படிங்கறதையும் இந்த சமூகத்துல ஏற்படுத்த முடியும்னு. அப்போ நிறைய இடங்கள்ல நான் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்ததுனால எனக்கு ஒரு நல்ல பெயர் அப்படிங்கறதும் கிடைச்சது. அதே மாதிரி பொறுமையாக இருப்பவர்களுக்கு எந்த விதமான உடல் ஆரோக்கியம் கேடான விஷயங்களும் இருக்காது. அப்ப பொறுமையா இருந்தா ஆப்வியஸ்லி அமைதியா இருப்போம். அமைதியா இருந்தோம்னா நம்ம கத்த மாட்டோம். கத்தாம இருக்கலாம் அப்படின்னு, கத்தாம இருந்தோம்னா நம்ம உடலுக்கு நல்லது. நம்ம பார்த்து ஒரு நாலு நபர்களும் இவங்களை மாதிரி இருக்கணும்னு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருப்போம். அதே மாதிரி நம்ம பொறுமையா இருக்கிறோம் அப்படிங்கறதுனால, நம்ம அகிம்சையாக செயல்படுறோம் அப்படிங்கறதுனால, நம்ம கிட்ட அந்த போராட்ட குணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல இந்த 50-50 நம்ம எடுத்துட்டு நம்ம வாழ்க்கைய பண்ணோம்னா தன்னிகரற்ற ஒரு நிலை அடைய முடியும். அதே மாதிரிதான் ஒரு தனி யூனிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்துல ஏற்படுத்திய ஆட்கள் எல்லாம் பாருங்க, அவங்க ரெண்டு குணமும் ஒரு சேர இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில சாதிச்சிருக்கிறாங்க. அதனால எனக்கும் இந்த ரெண்டு குணமும், பிரதானமாக பொறுமை, அடுத்து போராட்ட குணம், ரெண்டும் இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ரெண்டும் தேவைன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன்.
0: நன்றி, நன்றி. தேங்க்யூ சந்தோஷ்.
3: அருமையான தலைப்பு. நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயரும் மலைப்புல வராங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்
4: சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, இங்க இருந்து?
4: கோவை மாவட்டம் சின்னவன் செல்வராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நேர அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறேன் சார். நானும்
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார், காந்தியடிகளிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? பொறுமையான மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா, இல்ல போராடும் துணிச்சலா?
4: சார் ரெண்டுமே வேணுங்க சார். மத நேசம் இந்த மாதிரி போராட்டத்துல போராடித்தாகணும், அகிம்சையா இருக்கிற இடத்துல அகிம்சையா இருந்துதாகணும் சார். இந்த காலகட்டத்துல அப்படித்தான் போயாகணும் சார். அந்த இடத்துலயும் கோவப்படக்கூடாதுங்க சார். அதாவது கோவப்படாத இடத்துல கோவப்படணும்னு, அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும் சார். இந்த காலகட்டம் அப்படித்தான் ஆகி போச்சு. அன்னைக்கு அது அவரெல்லாம் மகான் சார். அவர் எல்லாம் நாங்க எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு எல்லாம் இதே இல்லைங்க சார். எப்படி சுதந்திரம் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் சார். நாங்க சொல்லிடலாம் அந்த கஷ்டப்பட்டு இந்த கஷ்டப்பட்டு சொல்லிடலாம், அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் தெய்வத்துக்கு சம்மதங்க சார். அவர் எல்லாம் நாங்க பேசுறதே இல்லைங்க சார். நம்மளுக்கு எல்லாம் சரியே இல்லைங்க சார். அவர் இருக்கிற நாட்டை நாம் இருக்கிறோம் அதை பெருமையா ஏற்றுக்கணுங்க சார்.
0: நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி.
4: இல்லைங்களா சார், அவங்க வாழ்க்கை சுதந்திரத்தை காப்பாத்திக்கு இருந்தா போதுங்க சார்.
0: நம்ம இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம கிடைச்ச சுதந்திரம், நாட்டுக்கு கிடைச்ச சுதந்திரம் தான். முன்னோர்கள் வந்து குறிப்பா அந்த சுதந்திர போராட்ட அந்த காலகட்டத்துல அவங்க வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரம் தான் வந்து இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா வந்து எந்த விஷயத்தையுமே வந்து உரிமையா, உண்மையில வந்து உரிமையா வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சுதந்திரம் தான் நமக்கு. இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ணியிருக்கவே முடியாது, நம்ம ரூட்ல நடந்திருக்க கூட முடியாது. ஸோ அடக்குமுறைகள் நிறையா நம்ம மேலே திணிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ இந்த சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது, அவங்க பல பேர் உயிர் தியாகம் பண்ணி, பல பேர் வந்து ரத்தம் சிந்தி வாழ்க்கையை இழந்து நிறைய விஷயங்கள் பண்ணி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ போராட்ட குணமும் தேவை, பொறுமையான அந்த மாற்றத்தை உண்டாக்கும் பண்பும் தேவை அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வேணுன்ற கோணத்துலேயும் கூட நேயர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ் சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவர் வந்து, வி ஹாவ் டு அடாப்ட் பேஷன்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி அவரும் பொறுமைக்கு தான் வந்து ஒரு கொடுத்துருக்க சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான் அவரும் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு. அநீதியை கண்டு பயந்து போடாமல் அதை எதிர்த்து போராட வேண்டும், ஆனால் அந்த போராட்டம் அன்பு உண்மை மற்றும் அகிம்சை வழியில் இருக்க வேண்டும் என்பதே காந்தியடிகளில் நமக்கு கற்பித்த பாடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆகவே போராடும் துணிச்சலே அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான் அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்து தேவாலா ஹட்டி பிலாமூலை பகுதியிலிருந்து சுதாகரன் அவர் வந்து ஒரு அவரும் அமைச்சிருக்காரு. என்ன அமைச்சிருக்காருனா, பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது புத்தனின் புன்னகை, காந்தியின் ஆயுதம். அடித்தவனை மன்னித்தான், அதிகாரத்தை அசைத்தான், ஒரு தடியால் ஒரு நூலால் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தையே பொறுமையால் வென்றான். கோபம் கொண்டால் நொடியில் எரியும், பொறுத்திருந்தால் வரலாறு மாறும். இதை உணர்த்திய மகாத்மா காந்தி. பொறுமையாயிரு, உண்மை உன் பக்கம் வரும். காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவாலா ஹட்டி பிலாமொழியிலிருந்து சுதாகரன் அவர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம். சுரேஷ்குமார் மைசூரிலிருந்து அவரும் மெசேஜ் அமைச்சிருக்காரு. போராட்ட குணம் பொறுமை குணம் இரண்டுமே முக்கியம்தான், ஆனால் அதிகம் தேவை பொறுமையான குணம்தான். இதற்கு நல்ல உதாரணமே போராட்டம். சுமார் 30 ஆண்டுகளாக நிறைய ஆண்டுகளாக நம்ம போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ சுரேஷ்குமார் மைசூர் அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் அண்டு மெசேஜ் அமைச்சிருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிடுவோம். ஸோ நேயர்களெல்லாம் தொடர்பு கொண்டு உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க தலைப்பு, காந்தியடிகளிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

அனைவரும் சமம், யாருக்கும் வந்து ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஒரே உணர்வுகள் உள்ளவங்க தான், எல்லாருமே வந்து மனிதர்கள் தான், எல்லாருமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடலில் கேட்டோம். இளையராஜாவின் இசையமைப்பில் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தாங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: வெல்கம் பேக் டு எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஆர்வமாக ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய போராடும் துணிச்சலா இல்லை பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களும் ஆர்வமாக உங்களது கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் நேயர்கள் உங்களது கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அழைக்கிறாருங்கன்னு சொல்லி கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், மும்பை மாவட்டத்துல இருந்து நடராஜன் பேசுறேன் சார்.
0: வணக்கம் நடராஜன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார்.
0: எல்லாரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம காந்தியடிகளிடமிருந்து கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன?
1: நம்ம வந்து அதாவது அறவழியில வந்து போராடணும். ஏதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கு வன்முறை வந்து தீர்வாகாது சார். அதனால வந்து அறவழி போராடினா நமக்கு வந்து ஒரு நாள் வந்து பொறுமையோடு போராடினா நமக்கு வந்து வெற்றி நிச்சயம். அதனால நம்ம வந்து அந்த போராட்டத்துல வந்து தளர்வு இல்லாம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்துட்டோம்னா நமக்கு அதுல வந்து போராட்டத்துல வந்து ஆர்வம் வந்து குறைஞ்சிவிடும். இதுதான் நம்ம காந்தியடிகள்கிட்ட நம்ம வந்து கத்துக்க வேண்டியது.
0: ரொம்ப நன்றி. அதாவது பொறுமையோட மாற்றத்தை உண்டாக்கும் பண்பு தான் வந்து நீங்க விரும்புறீங்க இல்லையா?
1: ஆமா சார், அதான்.
0: நன்றி சார், தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: அதாவது நிறைய நேரங்களில் வந்து நம்ம நிறைய இடத்துல பல்வேறு விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி முன்னோர்கள், நம்ம காந்தியடிகள் மாதிரி முன்னோர்கள் வந்து கற்றுத்தந்த பாதையை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவர்கிட்டருந்து நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய கொள்கைகள் அவர் சொல்லியிருக்காரு, நிறைய போதனைகள், நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர்கிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத தான் வந்து இன்றைய கற்றுக்கிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். ஸோ நிகழ்ச்சியில் இன்னும் இருக்க நேயர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கிருந்து?
2: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க சார்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நம்ம காந்தியடிகள்
2: எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு.
0: நன்றி சார்.
2: நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்குங்க. ஆனா வந்து காந்தியடிகளுடைய கொள்கைகள் வந்து பொறுமை கடைபிடிக்கிறதா பெரும்பாலும் நல்லது. ஏன்னா அவர் மாதிரி எல்லாம் பொறுமையா யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்க முடித்தான் நம்ம இப்ப வந்து சுதந்திர காற்று நாம் சுவாசிட்டு இருக்கிறோம். அதனால துணிச்சல், அதாவது பொறுமையுடன் சேர்ந்த துணிச்சல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அவரு நம்மளுக்கு விடுதலையை வாங்கி தந்ததுக்கு அவர் ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு. அவருடைய வழியில நம்ம கடைபிடிச்சோம்னா இன்னும் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து பொறுமையா செயல்படுறதுதாங்க சார் நல்லது.
0: நன்றி நன்றி நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
0: அடுத்த நேரம் மழைப்புல வராங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பள்ளி வந்து பாட்டப்பள்ளி பேசுறேன். இன்னைக்கு தலைப்பு என்னங்க?
0: அதாவது காந்தியடிகளிடம் இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது அவருடைய போராடும் துணிச்சலா இல்ல பொறுமையா, இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
3: ஓ அப்படிங்களா? அகிம்சை வழி போறது நல்லதுங்க. இப்ப நீ பாத்தீங்கன்னா உலகங்கிறது வந்து நம்ம உடம்பு மாதிரி. நம்ம உடம்புல எங்கு அடிபட்டாலும் எல்லா பக்கம் நோவு. அது மாதிரி இப்ப எங்கு போர் நடந்தாலுமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாக்கம், உலகம் போறா தாக்கம், சுகாதார கேடு, பொருளாதாரம் எல்லாமே பாதி. அது மாதிரி வந்து அகிழ்ச்சி போய் போறதா எல்லாத்துக்கும் உலக நாட்டுக்கே நல்லது.
0: இன்றைய காலகட்டத்துக்கு வந்து நம்ம அந்த பொறுமையா நம்ம செயல்படுறது சரிப்பட்டு வரும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காலகட்டத்துக்கு
3: எந்த காலகட்டத்துக்கும் போறதுங்க. அகிழ்ச்சி வழி வந்து எல்லா நல்ல காலமா சிந்திச்சு பார்த்து மாத்தான் தெரியுங்க. அதோட நன்மை வந்து எவ்வளவுங்கிறது அப்பதான் தெரியுங்க. அது யாருக்கு ஒரு தீங்கில்லாத ஒரு சேதாரம் இல்லாத யாரே உலகம் போற சென்சிவா இருக்கோன்னு அங்கு செலி போறதா வந்து உலக நாட்டுக்கு நல்லது.
0: நன்றி நன்றி சார்.
3: நம்ம எங்கயோ சண்டை போறாங்க, நம்மளுக்கு இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாதிப்பாங்க. பொருளாதார பாதிப்பு, சுகாதார கேடு எல்லாமே பாதி, உலகமே பாதிக்கப்படுது.
0: நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்கள் கருத்து வந்து சிறப்பாக இருந்தது. அதாவது பொறுமையாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது வந்து அவருடைய கருத்து. அதாவது பொறுமை அப்படிங்கிறது வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது பொறுமையுடன் வந்து மாற்றத்தை உண்டாக்கும் பண்பு தான் வந்து சிறந்தது அப்படிங்கிறது வந்து நேயர்கள் வந்து கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. அதே சமயத்தில் வந்து போராடும் துணிச்சல், அதாவது நமக்கு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு போராடுற விஷயம் வந்து கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறதும் நேயர்கள் பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருங்கள். நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 90.8 உடன்.

0: கேஜே யேசுதாஸ் குழுவினர் பாடிய பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
4: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
5: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
6: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
7: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
0: நிலையத்தில் நேரம் 11:50. ஆகிட்டிருக்க நேயர்களே, எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போராடும் துணிச்சலா, மாற்றத்தை உண்டாக்கும் பொறுமையுடன் உள்ள ஒரு பண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேயர் அடுத்தது என்ன கருத்து சொல்றாருன்னு கேட்போம். வணக்கம்.
8: வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவிகா சந்திரசேகர்.
0: வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் சார். சந்திரசேகர் திருப்பூர்லேருந்து.
0: வணக்கம். சொல்லுங்க சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் காந்தியடிகளிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பற்றி பேசிட்டு இருக்கோம். உங்கள் கருத்தை பதிவிடுங்க.
8: பொறுமைதான் சார், சுதந்திரத்துக்கு எத்தனை பேர் போராடி ரத்தப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பொறுமையா ஜெயிச்சு வாங்கி கொடுத்தனால அவர்களுக்கு வந்து இந்தியாவை விடுமுறை விட்டு ஜாலி சந்தோஷமா கொண்டாடுகிறது. பொறுமை பொறுத்தால் பூமி ஆழ்வார்கிறது. இவருதான் சார் ஒரு உதாரணம். அந்த பொறுமையில இருக்க சந்தோஷத்துக்கு இவர் தான் சார் காரணம்.
0: பொறுமையோடு
8: ஆமா.
0: நன்றி, நன்றி சார். அதாவது காந்தியடிகளிடமிருந்து இன்றைய காலகட்டத்திலையுமே வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம கற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக வந்து நம்ம மாற்றத்தை வந்து உண்டாக்குற ஒரு பண்பு நம்மக்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போராடும் துணிச்சலும் அவ்வப்போது தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு சில நேயர்கள் சொல்கிறாங்க. ஸோ எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீங்க. நம்மளோட இன்னைக்கு நம்ம எண்ணங்களின் எண்ணங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டாங்க. மேக்சிமம் எல்லா நேர்களும் காந்தியடிகளிடமிருந்து நம்ம கந்துக்க வேண்டிய விஷயம் பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இரண்டுமே வேண்டும், போராடும் துணிச்சல், இந்த காலகட்டத்துக்கு உண்டான போராடும் துணிச்சலும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் பொறுமையுடன் மாற்றத்தை உண்டாக்கும் பண்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காந்தியடி அவர்களுடைய பல்வேறு கொள்கைகளில் பல்வேறு அவருடைய கருத்துக்களில் வந்து நம்ம வந்து அவர் அகிம்சை முறையில் ஃபாலோ பண்ண அந்த பொறுமையை வந்து கையாளுவோம் அப்படிங்கிறத வந்து நேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை நிறைவுப்படுத்திக்கலாம். தொடர்ந்து ஒரு பாடலோட இன்றைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. இணைந்திருக்கும் நேர்களை ஊட்டி FM 101.8 உடன் 1 2 3 4

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 2:30 இலக்கிய இன்பம் கண்ணனும் கர்ணனும் என்னும் தலைப்பில் புலவர் ரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழ் உரை. தொடர்ந்து போ கோவிந்தசுவாமி இயந்திர தொல்லியலும் இனவரையிலும் என்ற நூல் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்கலாம்.

இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 4-2 எதிரும் புதிரும் நான் யார். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 5-2 பொன்மாலை பொழுது வாடாமலர் இடம்பெறும். 5:30 காந்தி ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சி வாழ்க நீ எம்என் சித்திரம். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:40 வெட்டது கமலு படுகமலி பாடல்கள். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும். மாடு வளர்ப்பு குறித்த நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஹெச் கார்த்திக்குடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். இன்றிரவு 9:30 அரங்கிசை இடம்பெறும். கல்யாணி கணேசன் அவர்கள் வீணை, தஞ்சாவூர் ஆர் குமார் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஸ்நேகிதியே
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறது நான் உங்கள் ஆச்சரிய பேக்கா. இன்னைக்கு ஸ்நேகிதிகள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், வீட்டிற்கு பயனுள்ள பல குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ணணும் சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். 9344-909-1018, வெளியூர் நேர்கள் 9342-909-1018 என்ற எண்ணிற்கும் மற்றும் 8300-0019-1018 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமா என்னுடைய எனக்கு தெரிந்த குறிப்புகளை நான் நம்மளுடைய ஸ்நேகிதிகளுக்காக ஷேர் பண்ணணும் சொல்லி நினைக்கிற ஸ்நேகிதிகள் 8300-0019-1018 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்களுக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். உங்களுடைய பெயரோடு அந்த குறிப்புகளும் நம்ம ஸ்நேகிதிகளுக்கு பகிரப்படும். ஸோ வெயிட் பண்ணவே வேணாம், கண்டிப்பாக எல்லாரும் பிஸியாக தான் இருப்போம். இந்த நேரத்திலையும் நம்ம ஸ்நேகிதிகளுக்கு பயனுள்ள பல தகவல்களை உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய நமது நிகழ்ச்சியில பேசுறதுக்காக முதல் ஸ்நேகிதி இணைப்புல வந்துட்டாங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, இன்னைக்கு என்ன குறிப்புகளோட எங்க கூட இணைந்திருக்கீங்க?
3: அதாவது வீட்டு குறிப்பு மேடம், அதாவது நம்ம ஆண் குழந்தைகளை வந்து கொஞ்சம் கண்காணிப்பா வளர்த்தணும் மேடம். அவங்கள வந்து நம்ம சின்ன வயசுல ஏதாவது நம்ம தாண்டோட்டித்தனமா விட்டுட்டோம்னா அந்த சின்ன வயசுல அந்த கத்துக்கிற அந்த கெட்ட பழக்கம் அவங்க ஆயுசு வரைக்கும் அவங்களுக்கு போகாது. ஏன்னா அது பசுமறு தாண்டி மாதிரி பதஞ்சிரும். அதனால அந்த குழந்தைங்களை நம்ம எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, யாருகிட்ட பேசுறாங்க எல்லாமே நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கவனிச்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை, பின்னாடி நம்ம வேதனை போட்டே செத்துருவோம், அந்த அளவுக்கு ஆயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா குழந்தைல எங்க போறாங்க என்ன இல்ல கண்கா, எங்க வீட்டு பசங்க ரெண்டு ராஜகுமாரன் ரத்தப்பிரவி ராஜகுமாரன் இருக்காங்க, அவங்கள நாங்க அனாவசியமா எல்லாம் வெளியில நல்லா படிப்பாங்க. இப்ப ஒரு கிராமத்து வீட்டுல இது இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்கு, டிவி இருக்குன்ட்டு அனுப்பிச்சு அவங்க அப்பா கார்ல கொண்டு வந்து விட சொன்னாங்கன்னு விட்டுட்டாங்க. விட்டுட்டோன்னு நீங்க தானே போனீங்க, எங்களை விட்டு போனீங்கல்ல, அதனால நீங்களே வந்துருங்கன்னு அவங்க அப்பா சொன்னோட அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நான் கேட்டேன், ஏன்டா வீட்டுக்கு வர்றத கார் ஏதாவது டாக்ஸி அனுப்பிச்சுவா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு பஸ்ல வந்தா காணாம போயிடுவேன்னு பயமா இருக்கு, டென்த் படிக்கிறானுங்க, காணாம போயிடுவேன்னு பயமா இருக்கு நானுங்க. அதனா பரவாயில்ல, நல்லாதான் நம்ம நான் தான் வளர்த்துனேன், நல்லா தான் வளர்த்துருக்கேன்ட்டு. சரி நீங்க பயப்படாதீங்க, பஸ் ஏறிட்டு செல்ல வச்சுக்கிட்டே வாங்க, நாங்க போன் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நீ வீடு வந்து சேருங்க. அப்புறம் வீடு வந்து சேர்ந்தாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிணத்து தவளையா வளர்த்திருப்பாங்கன்னு தோணும். என் பையன் அப்படிதான் கிணத்து தவளையா வளர்த்தின ஊரே என்ன சொல்லி இந்த பையனை பெற்று அம்மாவை பார்க்கணும்னு அரண்மனையில எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்த்துற விதமா வளர்த்துறேன்னா நம்ம சாகுற வரைக்கும் தலை நிமிர்ந்தே நடக்கும்.
0: ஓகே, ரொம்ப அருமையா. அதாவது ஒரு தாயா இருந்து ஒரு வளர்ப்பு குழந்தைய வந்து ஆண் குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விஷயங்களை எங்க கூட நிகழ்ச்சியின் முதல் நேயரா வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் பாய்.
3: தேங்க்யூ மேடம்,
0: தேங்க்யூ. ஓகே, நம்ம இதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க பல பெண்கள் வந்துட்டு கேட்டுட்டே இருப்பீங்க. அதாவது நிறைய குறிப்புகள் வந்து நம்மளுக்கு தெரிந்தவைகளா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை நம்ம மீண்டும் நினைவூட்டுவதற்கு ஒரு வழி வாய்ப்பா இருக்கும். ஸோ நிறைய பெண்களுக்கும் அது பிரயோஜனமுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ பெண்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம், நிகழ்ச்சிக்கு உடனே நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நமது நிகழ்ச்சியோட இறுதியில இன்றைய ஸ்நேகிதி யார் அப்படின்ற அறிவிப்பும் வந்து இடம்பெறும். சோ ஸ்நேகிதிகள் வெயிட் பண்ண வேணா, உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. பொதுவாக சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சிக்கு தினமும் கண்டிப்பாக 10 நிமிஷமாவது நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியத்தோடு நம்ம குடும்பத்தையும் சரி நம்மளையும் சரி கவனிப்பதற்கான ஒரு வழிவாய்ப்பாக அமையும். அதனால் இங்கடா எனக்கு நேரம் இருக்குது, ஈஸியாக சொல்லிடும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதற்குரிய நேரம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேணாம். கண்டிப்பாக நம்மளுக்காக 24 மணி நேரத்துல 10 நிமிடத்தை தான் நம்ம ஒதுக்க போறோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்த சில எளிமையான உடற்பயிற்சிகளை தினமும் காலையில எழுந்த உடனே வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த நாள் ஃபுல்லாவே நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்க முடியும், ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு பதிவு இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ நம்ம சிநேகிதிகளுக்காக ஒரு சூப்பரான பாடலும் வந்துட்டே இருக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில.

0: சித்ரா, சுஜாதா அண்ட் சங்கீதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வித்யாசாகரோட மியூசிக்ல செமையா கேட்டோம் அந்த பாடல். 12:22 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். ஸோ இன்னைக்கு சூப்பரான தகவல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது பெண்களுக்கு பயனுள்ள பல அழகு குறிப்புகள், வீட்டிற்கு பயனுள்ள குறிப்புகள் மற்றும் சமையல் குறிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னாக்கா எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு சிநேகிதிகள் நீங்கள் கால் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உள்ளூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9344-909-108 என்று எண்ணிருக்கும், 9342-909-108 என்று எண்ணிருக்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8300-0019-108 என்ற எண்ணிற்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் 8300-0019-108 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த ஸ்நேகிதி யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மேம், நான் ஊட்டியிலிருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க தீபா மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன குறிப்புகளோட எங்க கூட இணைந்திருக்கீங்க?
1: இங்க வந்து பொடுங்கு பொடுகு வந்து நீக்கிறதுக்கான அந்த டேண்ட்ரஃப் இருக்கு இல்லைங்களா, தலையில பொடுகு, அது வந்து போறதுக்கான டிப்ஸ் மேம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும், தலையில பொடுகு இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, வெந்தயம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் மேம். ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிடணும், அதை நல்லா வந்து பொடியா பண்ணிடணும். பண்ணிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆட்டோம் மேம், பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் அது கூட வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்திட்டு நம்ம குளிக்க போறோம் இல்லைங்களா, தலைக்கு குளிக்க போறதுக்கு ஒரு கால் அவர் முன்னாடி தலையில வந்து தேய்ச்சிடணும் மேம். அந்த ஃபுல்லாவே வந்து பொடுகு இருக்கிற இடத்துல ஃபுல்லாவே தேய்ச்சிடணும். தேய்ச்சி அப்புறம் நம்ம குளிச்சிட்டோம்னா அந்த பொடுகு தொல்லை வந்து நமக்கு இருக்காது.
0: பொடுகு வந்து கிளீன் ஆகுறது இல்லாம முடிக்கு வந்து ஆரோக்கியமானது வெந்தயம் இல்லையா, நல்ல ஷைனியா நல்ல அழகா நம்மளுடைய முடி மாறதுக்கும் ஒரு அழகான டிப்ஸ் எங்களுக்காக சொல்லிருக்கீங்க. வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேம்?
1: வேற மேம், ஃபேஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெட்டர், ஃபங்க்ஷன்க்கு எல்லாம் போறோம் கொஞ்சம் பிரைட்டா தெரியணும் அப்படின்னா தக்காளியும் புதினா ஜூஸும் மேம், தக்காளி ஜூஸும் புதினா ஜூஸும் கொஞ்சம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு
0: குறிப்புகளையும் ஒரு பயனுள்ள தகவலையும் எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் தீபா மேம். ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து இரண்டு குறிப்புகளை ஷேர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய சிநேகிதிகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்க, உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஓகே. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, பொதுவாக நம்ம நிறைய நேரங்களில் இதை செய்யறதா நிறைய பெண்கள் செஞ்சுட்டும் இருப்பீங்க. ஸோ செய்யாத சிநேகிதிகள் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னாக்கா, அரிசி கழுவுற தண்ணியை வந்து எடுத்து வச்சு வேஸ்ட்டை ஊற்றாமல் அதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒன்று என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம். இதனால் பல நன்மைகள் இருக்குது, இதை கண்கூட நானும் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த வாஷ் பண்ணிகிட்டே வர சூழ்நிலையில் சில வந்து நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வந்து இந்த சில நேரங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த ஒயிட் பேச்சஸ்லாம் அதிகமாக முகத்தில் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்னடா கொடுக்கலாம், குழந்தைக்கு அதிகமாக வந்து சாக்லேட் சாப்பிட்றானோ, பூச்சி அதிகமாகிடுச்சோ, அப்படியெல்லாம் நிறைய நேரங்களில் வந்து நம்ம யோசிப்போம். ஸோ இதுக்கு வந்து டாக்டர் நம்ம அணுகிறதும் இல்லாமல் வந்து வீட்லேயே ஈஸியாக நம்ம எப்படி அதை வந்து குழந்தைங்களுக்கு கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த அரிசி கழுவுற தண்ணியை தினமும் குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து முகம் கழுவுற பழக்கத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த தேம்பலும் வந்து சீக்கிரமா மறைந்து போகும். பிளஸ் குழந்தைகளோட முகம் வந்து ஷைனிங் ஆகும். கேட்கறவங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் நல்லா வந்து கியூர் ஆயிடுச்சு, என்ன எங்க பாத்தீங்க அப்படின்ற அளவுக்கு தான் கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேம்பல் முகத்தில் அதிகமா குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. நீங்களும் அதிகமா அந்த தண்ணி இருந்ததுன்னா அதையே வந்து நீங்களும் வாஷ் பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா நல்லா முகம் வந்து அப்படியே பளிச்சுன்னு கண்ணாடி போல மினுமினுக்கும் அப்படின்னு வாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்கா முழு முழுன்னு ஆயிடுவீங்க. சின்ன விஷயம் தான், இதை கண்டிப்பா நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகமாகவே தண்ணி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த செடிகளுக்கு வந்து தினமும் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த செடிகளும் நல்லா தள தளன்னு அழகாக பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன விஷயம் தான் கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னாக்கா அதில் பயன்கள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு சிநேகிதே நிகழ்ச்சியில் நீங்களும் நிறைய தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். உங்கள் ஊட்டி ஃபேம் 101.8 நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 9342 1018 மற்றும் ஒரு எண் 8300019118.

0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில கேட்ட அந்த பாடல் த்ரீ ரோசஸ் திரைப்படத்திலிருந்து பவத்ராணி அண்ட் அனுபமா இவங்களோட வாய்ஸ்ல கார்த்திக் ராஜா அவர்களின் இசையில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 12:33. ஸோ ஒரே உணவில் இரண்டு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம யோசித்திருப்போம். அந்த மாதிரியான டிப்ஸை செய்யறதுக்கு கண்டிப்பாக ஆர்வமும் காட்டுவோம் இல்லையா? ஸோ பெண்களுடைய முகம் மற்றும் முடி இரண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இரண்டையும் நம்ம பளபளப்பாக ஷைனிங்காக அண்டு ப்ளஸ் நல்ல ஒரு க்ளோவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். என்ன அப்படின்னாக்கா, நம்ம உணவில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேர்க்க முயற்சி செய்வோம். நல்ல நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அண்ட் கீரைகள் காய்கறிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்வோம். அதோடு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன அப்படின்னாக்கா, சூரியகாந்தி விதை, சியா விதை, பூசணி விதை, வெள்ளரி விதை, இது எல்லாத்தையுமே கலந்து தினமும் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வேளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்க பழகிக்கலாம். ஸோ இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம முகத்திலையும் நிறைய வித்தியாசங்கள் வந்து காண முடியும். நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலுமே நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, நல்லா க்ளோவாக இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து தெரியும். முடியிலையும் வந்து நல்ல வளர்ச்சி வந்து கிடைக்கிறதும் இல்லாம முடியும் நல்லா ட்ரையா இருக்கவங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்கா மாறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த டிப்ஸ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.

ஸோ இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒரு ஸ்நேகிதி வந்து நம்மளுக்காக ஒரு டிப்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, திருப்பூர் காஞ்சனா அவங்க வந்து ஒரு அழகான டிப்ஸ், பயனுள்ள வீட்டின் பயனுள்ள குறிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. உப்பு ஜாடி ஊறுகா இது ரெண்டுலையுமே வந்துட்டு மரக்கரண்டியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இது ரெண்டுமே கெடாமல் வந்து நல்லா இருக்கும். ஊறுகாய் வந்து அடிக்கடி நம்ம ரொம்ப நாள் வச்சு வீட்டில் செஞ்ச ஊறுகாயானாலும் சரி, கடையில் செய்கிற ஊறுகாயானாலும் அதில் வந்து சில நேரங்களில் சில்வர் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுவோம், அது அதுலேயே வச்சுட்டோன்னா ஒரு விதமாக கருப்பாக மாறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதற்கு பதிலாக நீங்கள் வந்து மரக்கரண்டி வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே நல்லா நம்மளுக்கு வந்துட்டு கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ காஞ்சனாக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம், அழகான ஒரு டிப்ஸை பயனுள்ள தகவலை நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணதுக்காக. உடல் எடையை ஆரோக்கியமாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாமே சாப்பிட்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பசியை வந்து கட்டுப்படுத்த உதவும். நான் ஏற்கனவே சொன்னலையா, முடிக்கும் முகத்திற்கும் வந்து ஒரு குறிப்பு, அதாவது தினமும் இந்த மாதிரியான விதைகளை கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் வந்து இருக்குது, அதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆரோக்கியமான முறையில் வந்து உடல் எடையை குறைக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு உணவையே தவிர்க்கிறோம், நான் சாப்பிடாமே இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் நீங்க போயிடவே கூடாது. அது வந்து நம்ம உடல் பலவீனத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை, சரிவிகித உணவுகளை எடுத்துக்கிட்டு பிளஸ் வந்து நம்ம உடல் எடையை குறைத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க முடியும். அதோட வந்து எண்ணெய் பதார்த்தங்களை வந்து கண்டிப்பா தவிர்த்துருங்க. ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்றதை வந்து தவிர்த்திங்க அப்படின்னாக்காவே கண்டிப்பா உடல் எடையை வந்து ஈஸியாக அழகாக குறைக்க முடியும். அதோட சர்க்கரை, மைதா இந்த மாதிரியான பொருட்களை எடுத்துக்காம 30 நிமிடம் நடைப்பயிற்சி வந்து கண்டிப்பா செய்யுங்க. காலை நேரங்களில் செய்வது வந்து உடல் எடை குறைவதற்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாலை நேரங்களில் செய்வது அப்படின்னாக்கா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அது வந்து வழிவகுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், நல்ல இருதயம் வந்து ஆரோக்கியமாக இயங்குவதற்கு வழிவகுக்கும். ஸோ காலை அண்ட் மாலை இரண்டு நேரங்களிலும் உடற்பயிற்சி செய்வது வந்து இரண்டு விதமான பலன்களை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆரோக்கியமான முறையில் வந்து உடல் எடையை குறைக்கலாம். அதே போல உடல் எடை அதிகரிக்கணும் சில பெண்கள் நினைப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா ரொம்ப மெலிந்தே காணப்படுவாங்க. ஈஸியாக வந்துட்டு அவங்க வந்து எப்படி உடல் எடையை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னா, நல்ல கலோரிஸ் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளலாம். அதோடு வந்து பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க ஒரு பழமொழி கூட. அதாவது நம்ம இளைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு கொள்ளு வந்து அதிகமாக நம்ம உணவில் வாரத்திற்கு ஒரு முறையாவது சேர்ப்பதற்கு வந்து பழகிக்கணும். அதே போல் நம்ம நல்லா குண்டாகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னாக்கா குண்டாகிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப வந்து ஃபேட்டியாக இல்லை, பட் வந்து ஆரோக்கியமான முறையில் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு தோற்றத்தில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய பெண்கள், ரொம்ப மெலிந்து காணப்படக்கூடிய பெண்கள் வந்து எள்ளு வந்து எல்லா சமைக்கப்பட்ட பதார்த்தங்கள் அது வந்து நம்ம வீட்டில் எப்படி வேணால் ஒரு உருண்டையாக செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து நம்ம கண்டிப்பாக எள்ளு கஞ்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்லையே, எள்ளு சட்டினி அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து கற்றுட்டு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து பழகணும் அப்படின்னாக்கா ரொம்ப மெலிந்து காணப்படக்கூடிய பெண்களுக்கு ஒரு அழகான தோற்றத்தோட உடம்பு வந்து மாறிடும். அதோட நேந்திரம், வாழைப்பழம், செவ்வாழை இது இரண்டையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் கணிசமாக உடல் எடை அதிகரிப்பு

வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரியான குறைக்கக்கூடிய பெண்களும் உடல் எடை அதிகரிக்கக்கூடிய பெண்களுக்குமான டிப்ஸை வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை கேட்குற பெண்மணிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, பொதுவாக இன்னொரு விஷயம் கூட இருக்கும், பெண்களுக்கு முகத்தில் அதிகமாக வந்துட்டு இந்த பிம்பிள்ஸ் வரனால, இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரனால முகத்தில் வந்து கரும்புலிகள் வந்து அதிகமாக ஏற்பட்டுரும். ஸோ அந்த கரும்புலிகளை நீக்குவதற்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த பிளாக் டாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா கடுக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஈஸியாக நமக்கு பலசரக்கு கடையில் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து உரசிட்டு கல்லில் நல்லா உரசி அதில் கிடைக்கக்கூடிய அந்த இதை வந்து பசும்பால் அதில் வந்து கலந்து டெய்லியும் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிளாக் டாட்ஸ் வந்து ஈஸியாக மறைஞ்சிடும். ஓகே, இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்நேகிதிய நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஸ்நேகிதிகளுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நம்மளுக்காக டிப்ஸ் சொன்ன தாராபுரம் மகா அண்ட் தீபா அண்ட் காஞ்சா இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஸ்நேகிதிகளாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜி ரெபேகா. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும்

0: பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனது உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில், எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
1: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $30 பில்லியன் இருந்து $70 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபை விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
3: நிலையத்தில் நேரம் 12:50.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நம் நாட்டின் முதுகெலும்பாக விளங்குபவர்கள் விவசாயிகள். உணவு உற்பத்தியில் நாம் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது நமது மண்வளம்தான். ஆனால் காலப்போக்கில் அதிகமான ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் நம் மண் அதன் ஆரோக்கியத்தை இழந்து வருகிறது. இந்த சவாலை எதிர்கொள்ள இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு அற்புதமான கருவிதான் இந்த மண் ஆரோக்கிய அட்டை திட்டம். இந்த திட்டம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் 2015 பிப்ரவரி 19 அன்று ராஜஸ்தானின் சூரத்கரில் தொடங்கப்பட்டது. நாட்டின் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவர்களின் நிலத்தின் மண் ஆரோக்கிய நிலை குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம். மண் ஆரோக்கிய அட்டை என்பது ஒரு நிலத்தின் மண் என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது, எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு அறிக்கை. இது ஒரு நிலத்தின் சுகாதார அறிக்கை போன்றது. இந்த அட்டையில் மண்ணின் pH அளவு, மின் கடத்துத்திறன், கரிம கார்பன் மற்றும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற முக்கியமான 12 அளவுருக்களின் நிலை பற்றிய தகவல்கள் இருக்கும். விவசாயிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அட்டை வழங்கப்படுகிறது. சாதாரணமாக விவசாயிகள் தங்கள் நிலத்தில் உரமிடும் போது ஒரு பொதுவான அளவை அல்லது பாரம்பரிய முறையை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். இது 2 முக்கிய சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. அதிகப்படியான உரம் பயன்பாடு. சில சமயங்களில் மண்ணுக்கு தேவையற்ற ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதனால் சாகுபடி செலவு அதிகரிக்கிறது, மண்ணின் இயற்கை வளம் கெடுகிறது, மேலும் சுற்றுச்சூழல் மாசுபாடும் ஏற்படுகிறது. ஊட்டச்சத்து பற்றாக்குறை. சில முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் மண்ணில் பற்றாக்குறையாக இருக்கும். இது தெரியாமல் விவசாயிகள் அவற்றை கண்டுகொள்ளாமல் விட்டால் பயிரின் மகசூல் வெகுவாக குறையும். மண் ஆரோக்கிய அட்டை இந்த 2 சிக்கல்களுக்கும் தீர்வாக அமைகிறது. இது உங்கள் மண்ணில் என்ன இருக்கிறது, எவ்வளவு தேவை என்ற கேள்விக்கு அறிவியல் ரீதியாக பதிலை வழங்குகிறது. மண் ஆரோக்கிய அட்டை திட்டத்தால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். செலவு குறைப்பு. மண்ணின் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு தேவைக்கேற்ப மட்டும் உரங்களை பயன்படுத்துவதால் ரசாயன உரங்களின் பயன்பாடு 8 முதல் 10% வரை குறைகிறது என ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் விவசாயிகளுக்கு இடுபொருள் செலவு குறைகிறது. அதிக மகசூல். பற்றாக்குறையான ஊட்டச்சத்துக்களை மற்றும் சரியான அளவில் வழங்குவதால் பயிர்களின் ஆரோக்கியம் மேம்பட்டு மகசூல் அதிகரிக்கிறது. நிலையான வேளாண்மை. மண்ணின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதால் நீண்ட காலத்திற்கு நிலத்தின் உற்பத்தி திறன் குறையாமல் நிலையான விவசாய வளர்ச்சிக்கு இந்த திட்டம் வழிவகுக்கிறது. பயிர் மற்றும் உர பரிந்துரைகள். எந்த பயிருக்கு எந்த வகையான உரம் எவ்வளவு அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற பயிர் வாரியான பரிந்துரைகள் இந்த அட்டையில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவியல் அடிப்படையிலான விவசாயம். பாரம்பரிய முறைகளை தாண்டி மண் பரிசோதனை என்ற அறிவியல் அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பயன்படுத்த இது ஊக்குவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் நிலத்தின் மண்ணை அரசு அங்கீகரித்த மண் பரிசோதனை நிலையங்கள் அல்லது நடமாடும் பரிசோதனை நிலையங்கள் மூலம் பரிசோதனைக்கு வழங்க வேண்டும். இந்த மாதிரி சேகரிக்கும் முறை வேளாண் விரிவாக்கத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கிரிட் முறையில் செய்யப்படுகிறது. பரிசோதனைக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் மண் ஆரோக்கிய அட்டை வழங்கப்படும். விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. நமது மண் வளம் தான் நமது உண்மையான சொத்து. அந்த சொத்தை பாதுகாப்பதும் அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் நம் ஒவ்வொருவரின் கடமை. மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் என்பது நம் மண்ணின் ஆயுள் காப்பீடு போன்றது. எனவே இந்த அரிய திட்டத்தை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் நிலத்தின் மண் ஆரோக்கிய அட்டையை பெற்று அதில் உள்ள பரிந்துரைகளின்படி விவசாயம் செய்யுங்கள். இதன் மூலம் சாகுபடி செலவை குறைத்து மகசூலை உயர்த்தி நம் மண்ணையும் நம் எதிர்கால சந்ததியினரையும் காப்போம்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா போய் போறேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

கேட்ட அந்த பாடல் டிஸ்கோ டான்ஸ் திரைப்படத்திலிருந்து விஜய் பெனடிக்ட் குரல்களில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:16. உங்களுடைய எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு மலையாள மொழி பாடலை கேட்கலாம்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

கன்னடமொழி பாடலை கேட்டும் நிலையத்தில் நேரம் 1:28:50. நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

கேட்ட அந்த பாடல் லதா மங்கேஷ்கர் குரலில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:40. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடமான ராஜ்கட்டில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், காலத்தால் அழியாத காந்தியடிகளின் கொள்கைகள் ஒரு சிறந்த சமூகத்தை நோக்கியும் வளர்ச்சியடை இந்தியா இலக்கை நோக்கியும் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும் என்று கூறியுள்ளனர். காந்தி ஜெயந்தி சர்வதேச அகிம்சை தினமாக இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியில் 1700 மகளிர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு வழங்குவதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பொன்னேரி குளத்தில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் 2000 மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. சேலம் மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் பெருமைகளை போற்றும் வகையில் போலந்து, கென்யா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தியையொட்டி வேலூர் கோட்டையில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்தும், குப்பைகளை முறையாக அகற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேண வேண்டியதன் அவசியம் என்று கல்லூரி மாணவி தெரிவிக்கையில்,
1: என் பேர் வந்து சத்யவதி. தூய்மை பாரத இயக்கத்து மூலமா நாங்க உலக புகழ் பெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ், ஸ்கூலு, பொதுமக்கள் கூடுற இடம், நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம தூய்மையா வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
0: காந்தி ஜெயந்தியொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல், சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுதில்லி விஜய்கட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் 51வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில், தன்னலமற்ற பொது சேவைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததோடு தலைமுறை தாண்டியும் நினைவுகூரத்தக்க தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து 180 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, அவர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ஸ்மித் மச்சாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமரிடம் இச்சம்பவத்தின் போது தனக்கு கிடைத்த மன உறுதி மற்றும் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகுந்த பெருமையளிப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வசுதெய்வ குடும்பகம் என்ற காலத்தால் அழியாத பாரம்பரியத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பேரிடர் காலங்களில் இந்தியா உதவிக்கரங்களை நீட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரான்ஸ் கனடா தென்கொரிய நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டார்.
2: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக அட்டல் சுரங்கப்பாதை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. உலக புகழ்பெற்ற ரோட்டாங் கணவாயின் கீழ் கட்டப்பட்டுள்ள அட்டல் சுரங்கப்பாதை நவீன பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அட்டல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின பகுதி இணைப்பை மேம்படுத்தி முழுமையான போக்குவரத்தையும் முன்னெடுத்து செல்கிறது. எல்லை பகுதிகள் குறிப்பாக லே லடாக்குடனான போக்குவரத்து இணைப்பையும் அட்டல் சுரங்கப்பாதை எளிதாக்கியுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 84 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைவார்கள். மாநகர மற்றும் நகரப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ் எல்எஸ்எஸ் டிலெக்ஸ் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் 12,695 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. விழுப்புரத்தில் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் 107 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகள் மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவைகள் போதுமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் கோவில் நில முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நல திட்டங்களை அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறினார். கலை மாமணி மிருதங்கம் கஞ்சீரா மகா வித்வான் திருச்சி தாயுமானவன் இன்று காலை காலமானார். அன்னாருக்கு வயது 96. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் 22 ஆண்டுகள் மிருதங்க வித்வானாக பணியாற்றிய அவர் மிருதங்கம் மற்றும் கொன்னகோளில் டாப் கிரேட் கஞ்சீராவில் ஏ கிரேட் அங்கீகாரம் பெற்றவர். பிரபல இசைக்கலைஞர்கள் தியாகராஜ பாகவதர் கே பி சுந்தராம்பாள் ஆலத்தூர் சகோதரர்கள் மதுரை சோமு சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை ஆகியோருக்கு இவர் மிருதங்க பக்கவாத்தியம் வாசித்தவர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை பிற்பகல் திருச்சி பாலக்கரையில் நடைபெறும். திருவண்ணாமலையில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணாக்கர் வன அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இப்பேரணியில் வன விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட திருச்சி மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு ராமன் உள்ளிட்ட 5 காவல்துறையினருக்கு இந்த ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது வரும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என 5 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இந்திய வில்வித்தை ரீகர்வ் பிரிவில் மகளிர் குழு தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் குழு

0: வெள்ளிப்பதக்கத்தையும் கலப்பு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் லவ்லினா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் டிங்கி சிறுபடகு போட்டியில் நேத்ரா குமணன் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்தியா இதுவரை 12 தங்கம், 25 வெள்ளி, 34 வெண்கலம் என 71 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின்போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகாணம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை, அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி முள்ளுக்குறும்ப இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
7: முள்ளுக்குறும்பாசுக்கு வந்து இந்த கல்யாணம் இதெல்லாம் இருக்கும்போது நாங்க வந்து ஆடுவோம். அந்த ஆட்டத்துக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு பாட்டு இருக்கு, எங்க கடவுளைய கும்பிடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து ஆரம்பத்துல சொல்றோம்.
8: கைலாசத்தில் வானாரூளும் பராமீசா சுதா போற்றி

இல்லை இந்த பாட்டு வந்து எங்க கல்யாணத்துக்கு எங்களை ஆரம்பத்தில் எங்களை குலதெய்வத்தினை கும்பிட்டு பாட்டு அந்த கதையை முடிஞ்சிருச்சு. இனி வந்து அதோட சேர்ந்துள்ள வரிசையாக பாட்டு தான் வந்துடும். இனி அரவணி பாட்டு தான் வரும். அதனோட இனி அந்த பாட்டு தொடக்கத்தில் பாட்டு

0: தைதா தந்தை தைத தந்தை தாய்க்க தைத.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி முள்ளுக்குறும்ப இன மக்களின் கோல்கள்

0: இதில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். நேர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் கர்ணனும் கண்ணனும் என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து பே கோவிந்தசுவாமி அவர்கள் இயற்றிய தொல்லியலும் இன வரவியலும் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம்.
2: தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தாயே தமிழே தலை வணக்கம். நேயர்களே, இந்த வார இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் கண்ணனுக்கு மட்டுமல்ல கர்ணனுக்கும் ராதையை பிடிக்கும். குருஷேத்திர போரின் 17வது நாள். போர் உக்ரமாய் நடந்து கொண்டிருந்தது. திடீரென யுத்தத்தை நிறுத்தும் விதமாய் இருபுறமும் சங்கு முழங்கியது. அதை கேட்டதும் பலரும் பலவித உணர்ச்சிக்கு ஆளாகியதோடு அன்றைய தினம் போரும் முடிவுக்கு வந்தது. போரில் பெரிய தலைகள் ஏதாவது வீழ்ந்தால் அத்தோடு அன்றைய போர் தற்காலிகமாக முடிவுக்கு வருவது போர் மரபுகளில் ஒன்று. யார் வீழ்ந்தது என ஆளுக்கு ஆள் விவாதிக்க, வீழ்ந்தது கர்ணன் என அதிகாரப்பூர்வமாய் தகவல் வெளிவந்ததை கேட்டு அனைவரும் திக்கித்து நின்றனர். அர்ஜுனன் உட்பட பாண்டவர்கள் மகிழ்ச்சியோடும், துரியோதனன் சொல்லனா துயரத்தோடும், தலைவிரி கோலத்தில் கர்ணன் மனைவி சுவாங்கியும், சிறந்த வெள்ளாளியாச்சே எப்படி வீழ்ந்தான் என போர் வீரர்களும் இனம் புரியா சங்கடத்தோடு, கண்ணனும் மகனே என்று ஓலமிட்டபடி குந்தியும் கர்ணனை நெருங்கினர். தாயே, வீழ்ந்தது தங்கள் மகன் அர்ஜுனன் அல்ல, தேரோட்டியின் மகனும் அங்க தேசத்து அரசனும் துரியோதனனின் நண்பனுமான கர்ணன் என குந்தி தேவியை வீரனொருவன் தடுத்து ஆறுதல் கூற முற்பட்டான். அவனை தள்ளிவிட்டு இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கும் கர்ணனை அள்ளி மடியில் கிடத்தி, மகனே என ஈரேழு உலகமும் கேட்கும்படி கர்ணனின் பிறப்பின் மர்மத்தை உடைத்தெறுகிறாள் குந்தி. தாயே சொல் மகனே, எனக்கு என் அம்மா வேண்டுமென யாசிப்பவர் தனது யாசகத்தை கேட்கும் முன்னே அவரின் முகத்தின் குறிப்பை கொண்டே யாசிப்பவருக்கு தேவையானவற்றை கொடுத்த கொடை வள்ளலாம் கர்ணன் குந்தியிடம் யாசிக்கிறார். அதான் வந்துவிட்டேன் மகனே, உன்னை பேழையில் வைத்து ஆற்றோடு அனுப்பிய மா பாதகி, உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்து உன் அருகிலிருக்கும் பாக்கியத்தை இழந்த அபாக்கியவதியான உன் தாய், உன் அருகிலே இப்பொழுது இருக்கிறேன் மகனே என்று பதிலுரைத்தாள் குந்தி. அம்மா, நான் கேட்டது என் தாயை, பாண்டவரின் தாயினை அல்ல என்றான் கர்ணன். தீயினால் சுடப்பட்டது போல துடித்தாள் குந்தி தேவி. கர்ணன் யாரை கேட்கிறான் என கண்ணனுக்கு புரிந்தது. கர்ணன் தனது வளர்ப்பு தாயான ராதையை தேடுகிறான் என, தேரோட்டியின் மனைவியான ராதையை தேடுகிறான் என. கர்ணா, அம்பு பட்டத்தில் உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? இதோ உன்னை பெற்றவளான குந்தி தேவி உன் அருகிலே இருக்க யாரை தேடுகிறாய்? நீ மன்னன் மகன், தேரோட்டியின் மகன் அல்ல. உன் பிறப்பின் மர்மம் இன்றோடு அவிழ்க்கப்பட்டது என கண்ணன் சொல்கிறான். கர்ணனுக்கு சூழ்நிலை புரிந்தது. ராதை வந்தாலும் ராதை தன்னை இவர்கள் பார்க்க விடமாட்டார்கள் என உணர்ந்தாள். தேரோட்டியின் மகன் என இதுநாள் வரை கிண்டல் செய்தவர்கள் இன்று மன்னன் மகன் என வணங்குகின்றனர். தன் பிறப்புக்கு அங்கீகாரம் கிடைத்ததை எண்ணி திருப்தியுற்றான் கர்ணன். ஏய் தள்ளிப்போ, இங்கெல்லாம் போர் வீரர்கள் தவிர வேறு யாரும் வரக்கூடாது. அதிலும் நீ பெண், இங்கிருந்து அப்பால் போ என தள்ளுமுள்ளு குரல் கேட்டது. மகனே கர்ணா என அபலை ஒருத்தியின் குரல் கர்ணனின் செவிகளில் வீழ்ந்தது. ஆற்றில் மிதந்து வந்த பேழையை கண்டெடுத்தவள் குச்சுயிரும் குளையுயிருமாய் கிடந்த குழந்தையை சுவீகரித்து கர்ணனின் மணியாய் பேணி காத்து வந்தவளான தேரோட்டியின் மனைவியும் கர்ணனின் வளர்ப்பு தாயுமான ராதை கர்ணனை பார்த்தே தீருவது என்ற வைராக்கியத்தோடு காவலர்களுடன் போராடி கொண்டிருந்தாள். போர்க்களத்திலிருந்து கர்ணன் நலமோடு வீடு திரும்ப வேண்டுமென விரதம் இருந்தவள் இப்போது போரில் அவன் வீழ்ந்தான் என தகவல் கேட்டு உயிருள்ள பிணமாய் போர்க்களத்திற்கு ஓடோடி வந்தாள். காவலர்களுடன் போராட அவள் உடம்பிலும் மனதிலும் தெம்பில்லை. வேறற்ற மரம் போல தரையில் வீழ்ந்தாள். அவள் எண்ணங்கள் கர்ணன் போர்க்களத்திற்கு கிளம்புகின்ற போது அளித்த வாக்கினை நினைவுபடுத்தியது. நம்பினோரை கைவிடாத கண்ணனை அர்ஜுனன் பக்கம் அவன் நிற்கின்றார் என தெரிந்ததும் தனது மகன் கர்ணன் போர்க்களத்திலிருந்து நலமுடன் வீடு திரும்ப வேண்டி விரதமிருந்து கண்ணனை பூஜித்து கொண்டிருந்தாள். சரியாய் அந்நேரத்திற்கு அங்கு வந்து சேர்ந்தான் கர்ணன். தாயே, போர்க்களம் போகிறேன் என்று ராதையை வணங்கி நின்றான் கர்ணன். பதறி துடித்த ராதை, ராதையா, நீ என்ன இன்னும் சிறுபிள்ளையா, போய் வருகிறேன் என சொல் என மகனை கடிந்து கொண்டாள். எதையோ உணர்ந்திருந்த கர்ணன் சிரித்தபடியே, அன்னையே, இன்னொரு முறை என்னை ராதையா என்று அழையுங்களேன் என செல்லம் கொஞ்சினான். ராதையா என்று அன்பொழுகு அழைத்தாள் ராதை. தாயே, எனக்கு என்றும் நீயே அன்னை, என் தாய் நீயே, இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கிளம்பி போகின்றேன் என்று கிளம்பினான் கர்ணன். நீ சொன்னாலும் சொல்லாவிடினும் எனது மகன் நீதான், உன் அன்னை நான்தான் என்றாள். ஏன் இப்படி பேசுகிறாய் ராதையா? இதற்கு விடை மாலையில் தெரியும் அம்மா, நான் போகிறேன் என்று பதில் உரைத்து அவ்விடம் அகன்றான் கர்ணன். போர்க்களம் புகுந்த கர்ணனின் வில் பல அதிசயங்களை நிகழ்த்தியது. சூரியன் உச்சி பொழுது வருமுன்னே கௌரவர்கள் கை ஓங்கியது. வெற்றி பெற்றதாகவே துரியோதனன் மனம் மகிழ்ந்தான். மாலை நெருங்கியது. போரின் போக்கே மாறியது. கர்ணன் தான் ஒரு பிராமணன் என பொய்யுரைத்து பரசுராமரிடம் வில்வத்தை பயின்று சிறந்த சீடன் என்று பெயர் வாங்கி பரசுராமரிடம் இருந்து வாங்கிய பிரம்மாஸ்திரமும் பார்க்கவாஸ்திரமும் பரிசாய் கர்ணன் பெற்றான். அவன் பிராமணன் அல்ல, சத்திரியன் என்ற உண்மையினை தெரிந்து கொண்ட பரசுராமர் தக்க சமயத்தில் கற்ற வித்தையெல்லாம் மறக்கும் என விட்ட சாபம் பழிக்கும் நேரம் வந்தது. கர்ணனுக்கு தான் கற்ற போர்க்களையெல்லாம் மறந்து போனது. முன்பொரு சமயம் கர்ணனின் தேர்காலில் தனது மகனை பலி கொடுத்த பிராமணர் தக்க நேரத்தில் உனது தேர் ஓடாது எனவும் விட்ட சாபம் பழித்தது. அந்த சாபமும் அந்த நேரத்தில் பழித்தது. தேர் சேற்றில் புதைந்தது. தேரோட்டி மகன் என மருமகனாய் ஏற்க மறுத்த சல்லியனை தனது தேர் சாரதியாய் நியமித்தான் கர்ணன். அந்த கடுப்பில் இருந்த சல்லியன், தேர் ஓட்டுவது மட்டுமே என் வேலை, சேற்றிலிருந்து மீட்பது இல்லை என தேரிலிருந்து இறங்கி சென்று விட்டான். பெரும் போராட்டத்திற்கு பிறகு சேற்றிலிருந்த தேரை மீட்டெடுத்த கர்ணனுக்கு சாரதி இல்லாமல் குதிரை ஓட என்ன சமிக்ஞை தர வேண்டும், தேர் சக்கரத்தினை சரி செய்வது எப்படி என எல்லாம் மறந்து போய் திக்கத்து நின்றான். அர்ஜுனன் எய்த அம்பு கர்ணனை வீழ்த்தியது. குந்தி தனது மடியில் கர்ணனை கிடத்தி மகனே என்று அழுது கர்ணன் தனது மகன் என ஊரறிய செய்துவிட்டாள். கர்ணனின் ஒவ்வொரு செயலுக்கும்

0: ராதையே உனது மகன் என பாராட்டியவர்கள் இன்று குந்தியின் மைந்தன் கர்ணன் என சொல்லுவதை கேட்க நேர்ந்ததே ராதையின் துர்பாக்கியம். மகனின் மரணமே கொடூரமானது. இதில் மரணிக்க இருவரும் மகனை அள்ளி அணைத்து அழுது புடம்பும் உரிமையை இழந்த தாயின் நிலை இன்னும் கொடூரமானது. காயப்பட்ட மகனின் உடலை தடுவி அவனது வழியை போக்க அவன் அருகில் இல்லையே என அழுகின்றாள் ராதை. ஆற்றில் விட்ட குந்தி தேரோட்டியின் மகன் என உதாசீனப்படுத்திய சல்லியன், எதிரியாய் பார்த்த பாண்டவர்கள் சதிகாரனான கிருஷ்ணன், வில்லெடுத்தாலே இளக்காரமாய் பார்த்த உற்றார் ஊரார், இப்படி தன் மகனை சுற்றி பாவிகள் சூழ்ந்திருப்பதை கண்டாள். வீரம் வாய்த்தது, பதவி வந்தது, புகழ் வந்தது, செல்வம் சேர்ந்தது, ஆனால் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கர்ணன் புலம்பும் போதெல்லாம் எல்லாம் கண்ணன் பார்த்து கொள்வான் என்று ஆறுதல் சொல்வாள் ராதை. இதோ இன்று அந்த கண்ணனே கர்ணனின் நாயுளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டானே என்ன கண்ணனை அனல் கக்கும் விழிகளால் சுட்டரிக்க முற்பட்டால் ராதை. ராதை என கணவர் அதிரதனை போலவே கர்ணன் அதட்டி கால்மேல் கால் போட்டு கொண்டு வேலை வாங்கும் கோலத்தை எண்ணி மாய்கிறாள். ராதையும் அதிரதனையும் கர்ணனின் கண்கள் தேடுகின்றது. இதை உணர்ந்த சதிகார கண்ணன் விட்டால் அதிரதனை ஈமச்சடங்கு செய்ய சொல்வான், குந்திக்கு இணையாக ராதை தாய் என்ற அந்தஸ்தை பெறுவாள் என்று எண்ணி அந்தனர் வேடமணிந்து கர்ணன் முன் நின்றான். கர்ணா, அந்தனர் வேடம் பூண்டு வந்தவர் யார் என தெரியும், வந்த நோக்கமும் புரியும். என் தான தர்மத்தின் பலனை தானமாய் அளிக்கிறேன், என் தாரை வார்த்துக்கொள் என கொடுத்தான். அதுவரை தர்மத்திற்கு கட்டுப்பட்டிருந்த விதி கர்ணன் உயிரை பறித்து கொண்டு சென்றது. கர்ணனின் உடலை சகலமரியாதையோடு அரண்மனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. விஷயம் கேள்விப்பட்டு அங்கு வந்த அதிரதனை கட்டிக்கொண்டு ராதையனை வரச்சொல்லுங்கள் அல்லது அவனிடம் என்னை கூட்டிச் செல்லுங்கள் என வேண்டினாள் ராதை. அது முடியாது ராதை, நாம் தேரோட்டிகள், அவன் மன்னன் மகன், அவன் பாதம் தொட தூரத்திலிருந்து பார்க்கத்தான் முடியுமே தவிர சொந்தம் கொண்டாட முடியாது என்று மனைவியை தேற்றினான். மன்னன் மகன் என்றால் தாய்க்கு மகனில்லை என்றாகிவிடுமா? இத்தனை நாள் எங்கே சென்றாள் இந்த குந்தி? ஆற்றில் மகனை போட்டுவிட்டு இப்போது எந்த முகத்தோடு மகனே என்கிறாள்? எங்கிருந்து வந்தது சொந்தம்? எள்ளி நகையாடி உயிரை குடித்து இன்று அண்ணா தம்பி என சொல்வது எதற்காக என பலவாறாய் ராதை வெடித்தாள். இறுதியாக அரண்மனையில் தர்மத்திற்கு கட்டுப்பட்ட தர்மனும் சகல நூல்களையும் கற்று தேர்ந்த சகாதேவனும் இருப்பர், இருவரும் எனக்கு நீதி வழங்குவர் என அதிரதனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். அரண்மனை நடைமுறைகள் அறிந்திருந்த போதும் ராதைக்காகவும் மகனின் முகத்தை கடைசியாய் பார்க்கவும் அதிரதன் அவளோடு சேர்ந்து அரண்மனை நோக்கி நடந்தான். அரண்மனைக்குள் இருவரையும் விடவே இல்லை. கர்ணனின் இறுதி ஊர்வலம் நடந்தது. உடல் எப்படியும் சுடுகாட்டுக்கு வந்துதானே தீர வேண்டும் என ராதையும் அதிரதனும் கர்ணன் முகம் காண சுடுகாட்டிற்கு விரைந்தனர். வழியெங்கும் கர்ணனின் தாய் குந்தி தந்தை சூரிய பகவான் என்றும் ஊரார் பேசுவது காதில் ஈயத்தை காய்ச்சுவது போல் இருந்தது இருவருக்கும். இருவரும் சுடுகாட்டை நெருங்கும் போது உடல் எரியூட்டப்பட்டு அனைவரும் அங்கிருந்து விலகிச் சென்றனர். ராதையும் அதிரதனும் ஓடிச் சென்று எரிந்து கொண்டிருந்த சிதையை பார்த்தனர். அதுவரை வேகாமல் இருந்த கர்ணனின் நெஞ்சு பகுதி ராதையின் கண்ணீர் பட்டு வெந்து சாம்பலாகியது. கர்ணன் யாருக்கு சொந்தம்? பெற்றதாலேயே குந்திக்கு சொந்தமா? கண்ணின் மணியாய் காத்து வளர்த்த தனது உரிமையை விட்டு கொடுத்த ராதைக்கு சொந்தமா? விடை தெரியாமலே அந்த ஏழை தம்பதிகள் அவ்விடம் அகன்றனர். குந்தி தன்னை தேற்றி கொள்ள அரண்மனை சுகபோகம், பாண்டவர்கள், கண்ணன், மருமகள், பேரப்பிள்ளைகள், உறவினர்கள் உண்டு. ஆனால் ராதைக்கு கர்ணன் வாழ்ந்த வீடும் அவன் நினைவுகளும் தான். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். வாழிய நற்றமிழர். வாழிய மணித்திருநாடு.
1: தமிழுரையை தொடர்ந்து புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். பர்கூர் மலை, தொல்லியலும் இன வரைவியலும் ஒரு வரலாற்று பார்வை, அரசியல் சிந்தனை கலந்தது என்பது என் கருத்து. இதனுடைய முயற்சியை பாராட்டுகிறேன். இதன் நூலாசிரியர் பே. கோவிந்தசுவாமி அவர்கள் மேற்கொண்டுள்ள ஆய்வின் மூலம் பர்கூர் மலை என்பது வெறும் மலைப்பகுதி அல்ல. தொல்லியலும் இன வரைவியலும் என்ற நூல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்திற்கு உட்பட்ட பர்கூர் மலைப்பகுதியின் தொன்மை, தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டுக்கள், பழங்குடியின மக்களின் வாழ்வியல் மற்றும் அந்த நிலப்பரப்பின் வரலாற்று பின்னணியை அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான ஆய்வு நூலாக திகழ்கிறது. அதாவது, பர்கூர் மலைப்பகுதி என்பது வெறும் மலைப்பகுதி அல்ல. நீண்ட வரலாற்றையும் பழமையான மனித வாழ்வையும் வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன மரபையும் பண்பாட்டு தொடர்ச்சியையும் தன்னகத்தே கொண்ட வரலாற்று பகுதி என்பதை அறிய முடிகிறது. வடகரை நாடு, கொங்கு நாட்டின் வரலாற்று தொடர்ச்சி. பர்கூர் மலைப்பகுதி பழைய கொங்கு நாட்டின் 24 நாட்டு பிரிவுகளில் ஒன்றாக குறிப்பிடப்படும் வடகரை நாட்டுடன் தொடர்புடைய நிலப்பரப்பாக இந்த நூலில் எடுத்துரைக்கப்படுகிறது. இதனால் பர்கூர் மலையின் வரலாறு என்பது தனித்த ஒரு மலைப்பகுதியின் வரலாறு மட்டுமல்ல, கொங்கு நாட்டின் நிர்வாகம், குடியிருப்பு, வேளாண்மை, நீர்ப்பாசனம், கோவில் அமைப்புகள், மக்கள் வாழ்வியல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய விரிவான வரலாற்றின் ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. நூலில் குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான வரலாற்று செய்திகளில் ஒன்று பசுங்கன்னித்தாழ ஏரி பற்றியதாகும். பட்லூர் பகுதியில் காணப்படும் கல்வெட்டு ஆதாரங்களை ஆய்வு செய்து அக்காலத்தில் பசுங்கன்னித்தாழை என்ற பெயரில் குறிப்பிடப்பட்ட ஏரி இன்றைய பட்லூர் ஏரியின் தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதை நூலாசிரியர் விளக்கியுள்ளார். கல்வெட்டு செய்திகளின்படி கொங்கு சோழர் காலத்தில் பட்லூர் பகுதியில் உள்ள வாகீஸ்வரர் கோவிலுக்கு பல்வேறு கொடைகள் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. கோவிலில் சந்தியாதேவிக்கான விளக்குகள் எரிப்பதற்காக வழங்கப்பட்ட கொடைகளும் குறிப்பிடப்படுகின்றன. மேலும் பசுங்கன்னித்தாழை எனப்பட்ட ஏரியும் அந்த ஏரியின் நீரால் பாசனம் பெறும் நிலங்களும் கோவிலுக்கு வழங்கப்பட்டதாக கல்வெட்டு செய்தி எடுத்துரைக்கிறது. இதிலிருந்து அக்காலத்திலேயே இந்த பகுதியில் ஏரி அடிப்படையிலான நீர்ப்பாசனம், வேளாண்மை, நில நிர்வாகம், கோவில் சார்ந்த பொருளாதார அமைப்பு, நீர்நிலைகளை பாதுகாத்து பயன்படுத்திய மரபு ஆகியவை இறந்திருக்கலாம் என்று அறிய முடிகிறது. கல்வெட்டுக்கள் சொல்லும் வரலாறு என்று எடுத்துக்கொண்டோமானால் பர்கூர் மலை மற்றும் வடகரை நாடு பகுதிகளின் வரலாற்றை அறிய வாய்மொழி செய்திகள் மட்டுமல்லாமல் கல்வெட்டுக்கள் போன்ற முதன்மை வரலாற்று சான்றுகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தனர், நிலம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, ஏரிகள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன, கோவில்களுக்கு எவ்வாறு கொடைகள் வழங்கப்பட்டன, விளக்குகள் எரிப்பதற்கான நிரந்தர ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டன என்பது போன்ற பல சமூக வரலாற்று தகவல்களை கல்வெட்டுக்கள் பதிவு செய்துள்ளன. எனவே பர்கூர் மலைப்பகுதியை வெறும் இயற்கை வளம் கொண்ட பகுதியாக பார்ப்பதை விட நிலம், நீர், மக்கள், வேளாண்மை, கோவில், பண்பாடு ஆகிய அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்திருந்த வரலாற்று நிலப்பரப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. தோணிமடுவு தடுப்பணை வரலாற்றுடன் இணையும் நிகழ்காலம். இந்நூலில் குறிப்பிடப்படும் மற்றொரு முக்கிய அம்சம் தோணிமடுவு தடுப்பணை திட்டம் தொடர்பான செய்தியாகும். பர்கூர் மலைப்பகுதியின் நீர்வளம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய இந்த திட்டத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியவர்களின் பங்களிப்பும் நூலில் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பகுதியின் வரலாறு என்பது பழைய கல்வெட்டுகளிலும் தொல்லியல் சின்னங்களிலும் மட்டும் முடிவதில்லை. அந்த பகுதியின் நீர், நிலம், விவசாயம் மற்றும் மக்களின் எதிர்கால வாழ்க்கைக்காக இன்றைய தலைமுறை மேற்கொள்ளும் முயற்சிகளும் நாளைய வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறுகின்றன. இதன் அடிப்படையில் பர்கூர் மலைப்பகுதியை சுற்றியுள்ள வரலாற்றை ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது பின்வரும் அம்சங்கள் முக்கியமாக தெரிகின்றன. கொங்கு நாட்டின் வரலாற்று தொடர்ச்சியுடன் பர்கூர் மலைக்கு தொடர்புள்ளது. வடகரை நாடு என்ற பழைய நாட்டு பிரிவின் வரலாற்றுடன் இப்பகுதி தொடர்பு படுத்தப்படுகிறது. கல்வெட்டுக்கள் இப்பகுதியின் பழைய சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகின்றன. பழங்காலத்திலேயே ஏரி மற்றும் நீர்ப்பாசனம் வேளாண்மையுடன் இணைந்திருந்ததற்கான சான்றுகள் குறிப்பிடப்படுகின்றன. பசுங்கன்னித்தாழ ஏரி தொடர்பான செய்தி இப்பகுதியின் நீர்நிலை வரலாற்றை வெளிப்படுத்துகிறது. கோவில்கள் அக்கால சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. நிலம், நீர், வேளாண்மை ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்திருந்தன. பர்கூர் மலை மக்களின் வாழ்வியல் மற்றும் இன வரைவியல் ஆய்வுக்கும் முக்கியமான களமாக உள்ளது. பழங்குடியின மக்களின் பாரம்பரிய அறிவு, இயற்கையுடன் அவர்களுடைய உறவு ஆகியவை பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாற்று சொத்துக்களாகும். தோணிமடுவு போன்ற நீர்வளத்திட்டங்கள் இந்த பகுதியின் வரலாற்று தேவைகளுடன் இன்றைய வளர்ச்சியை இணைக்கின்றன. பழைய நீர்நிலைகளை பாதுகாப்பது வரலாற்றை பாதுகாப்பதற்கும் சமமான முக்கியத்துவம் கொண்டது. கல்வெட்டு, தொல்லியல், மக்கள் வாழ்வியல் ஆகிய மூன்றையும் இணைத்து படிப்பதன் மூலம் பர்கூர் மலையின் முழுமையான வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து பொதுமக்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்? பர்கூர் மலை என்பது வெறும் மலையல்ல, அது கொங்கு நாட்டின் வரலாற்று சுவடுகளை தாங்கி நிற்கும் ஒரு வாழும் வரலாற்று பகுதி. அதன் கற்கள், கல்வெட்டுக்கள், கோவில்கள், ஏரிகள், நிலங்கள், பழங்குடியின மக்களின் வாழ்வியல், பாரம்பரிய அறிவு ஆகியவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததே அந்த நிலத்தின் வரலாற்றை சொல்கின்றன. இன்றைய தலைமுறை அந்த வரலாற்றை அறிந்து கொள்வதுடன் ஏரிகள், நீர்வழிகள், தொல்லியல் சின்னங்கள், கல்வெட்டுக்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் பண்பாட்டு மரபுகளை பாதுகாப்பதும் நமது பொறுப்பாகும். அந்த வகையில் பே கோவிந்தசாமி அவர்களின் பர்கூர் மலை தொல்லியலும் இன வரைவியலும் என்ற நூல் பர்கூர் மலை மற்றும் வடகரை நாட்டின் வரலாற்றை புரிந்து கொள்ள ஆர்வமுள்ள அனைவருக்கும் முக்கியமான ஆவணமாக அமைந்திருக்கிறது. நூலாசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்படுகின்றன. பர்கூரின் வரலாறு பாதுகாக்கப்படட்டும், அதன் நீர்வளம் காக்கப்படட்டும், அதன் பண்பாட்டு மரபு அடுத்த தலைமுறைக்கும் சென்றடையட்டும் என்று அனைவருமே நினைக்கும் வகையில் இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்தோமானால் ஒரு வரலாறு படிப்பதை விட வரலாற்று சுவடுகளை நாம் படிக்கின்றோம் என்றே சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளாகட்டும், செயல்பாடுகளாகட்டும், அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வரலாறை படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் சரி, வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி, இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷமாக திகழும் என்பதில் ஐயமில்லை. நேயர்கள், இதுவரை இடம்பெற கேட்டது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் கண்ணனும் கர்ணனும் என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழுரையும் அதனைத் தொடர்ந்து நூல் விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை.
1: அடுத்த அறிவிப்பை நம் சில நொடிகளில் தொடரும்.
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி கருப்பா நதி அணை, கோயம்புத்தூர் வால்பாறை PAP ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் வாட்ரப் வெங்கடேஸ்வரபுரம் வாட்ரப் ARG கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் கன்னியாகுமரி இரணியல் பாலூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் ஏழுமலை கன்னியாகுமரி நெய்யூர் AWS நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரையிலான மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலங்குளம் PTOவில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 23.2 டிகிரி செல்சியஸாக தருமபுரியில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸாக பதிவானது. கேரள கடற்கரைக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடலில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளுக்கு மேல் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. கடலோர தமிழகத்தின் மீது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வலுவிழந்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகத்தின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் நேற்று அமைந்திருந்த வடதெற்கு திசையிலான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தற்போது வலுவிழந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை தமிழ்நாட்டின் ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே.

0: நிலையத்தில் நேரம் 3 மணி.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் வானவில். வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் யார் நடித்த திரைப்பாடல்கள் என்றால், திரைத்துறையில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு அரிதான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் 70 காலகட்டங்களில் அறிமுகமானவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான திறமைகள் கொண்டவர்களாகத்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பட்டியல்ல இவரும் ஒருவர் எனலாம். அவர்தான் நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள். திரைத்துறையில் பன்முக திறமையாளராக பயணித்தவர் ஸ்ரீபிரியா அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களின் தொகுப்பு இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது.

இவர் 1970 மற்றும் 80 காலகட்டங்கள்ல முன்னணி வேடங்கள்ல நடித்த தென்னிந்திய திரைப்பட நடிகையான அலமேலு என்ற இயற்பெயரை கொண்டு தனக்கென தனித்துவமான நடிப்பால் திரைத்துறையில் பயணித்தவர்தான் இவர். ஸ்ரீபிரியா அவர்களுடைய குடும்பம் திரை பின்புலம் கொண்டது. அதனாலதான் இவர் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரோ என்றால், இவர் திரைப்படங்களில் நடிப்பதற்கான ஆர்வமில்லாமல் இருந்தார் என்றும், கல்வியில் மட்டுமே அதிக அக்கறையும் கவனமும் கொண்டிருந்தார் என சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஏன் இந்த திரைத்துறைக்கு வந்தார் என்றால், திரைத்துறையின் மிகப்பெரியதொரு பின்புலம் இருந்ததாலே முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. நிகழ்ச்சியில முதல் பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. 1977 வெளிவந்த திரைப்படமான ஆட்டுக்கார அலமேலு, சிவகுமார் மற்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் நடித்த இந்த திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை அமைப்பில் TM சௌந்தரராஜன், P சுசிலா அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்கலாம்.

ஸ்ரீபிரியா அவர்களுடைய இயற்பெயரையே கொண்டு ஆட்டுக்கார அலமேலு என்ற இந்த படத்தை வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 1970 காலகட்டங்களில் வெளிவந்து சூப்பர் ஹிட் திரைப்படம் இது அப்படின்னு கூட சொல்லலாங்க. 25 வாரங்கள் தொடர்ந்து திரையரங்குகளில் திரையிடப்பட்ட படம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீபிரியா அவர்களின் பெருமை மிகு திரைப்பயணம் இது கூட என்று சொல்லலாம். இவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்ற அன்றைய முன்னணி நடிகர்களுடன் நடித்த பெருமை கொண்டவர் இவர்தான். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களோடும் கமலஹாசன் அவர்களோடும் அதிக திரைப்படங்களில் கதாநாயகியாக 70-80 காலகட்டங்களில் வளம் வந்தவர் இவரே. இதற்கு காரணமாக இருந்தவர் இயக்குனர் பி. மாதவன் அவர்கள் என சொல்லப்படுகிறது. எதேச்சையாக ஸ்ரீபிரியா அவர்களின் புகைப்படத்தை பார்த்த இவர் தன்னுடைய இயக்கத்தில் மாணிக்க தொட்டில் என்ற திரைப்படத்தில் கே ஆர் விஜய் அவர்களுக்கு மகளாக நடிக்க இவரை கேட்டாராம். ஆனால் ஸ்ரீபிரியா அவர்களோ தான் நடித்தால் ஒரு கதாநாயகியாகத்தான் திரையில் நடிப்பேன் என திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம். தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. இளையராஜா அவர்களுடைய இன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் அவர்களின் குரல்களில் ஒலிக்கின்றது இந்த பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

பல முறை கேட்ட பாடல் அப்படின்னு சொன்னாலுமே அதனாலதான் இந்த திரைப்படம் 175 நாட்கள் திரையரங்குகளில் ஓடியதாம். இந்த திரைப்படத்திற்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதினை வென்றது மட்டுமில்லாம தெலுங்கு இந்தி மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்ட இந்த படம். இதனாலதான் என்னவோ ஸ்ரீபிரியா அவர்கள் தான் நடித்தால் கதாநாயகியாகத்தான் நடிப்பேன் என சொல்லியிருக்காரோ என்னமோ. இவரின் துடுக்குத்தனமான பேச்சை கேட்ட இயக்குனர் பி மாதவன் அவர்கள் தன்னுடைய தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் அலமேலு என்ற இயற்பெயரை கொண்ட இவரை பெற்றோருடைய விருப்பத்திற்கேற்ப ஸ்ரீபிரியா என்ற பெயரை வந்து சூட்டினாராம். 1974 முருகன் காட்டிய வழி திரைப்படத்துல ஸ்ரீபிரியா அவர்கள் அறிமுகமானார். இதுவே இவரின் திரை பயணத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. பைரவி திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் S ஜானகி அவர்களின் குரலில் இந்த பாடல்.

முருகன் காட்டிய வழி திரைப்படத்தில் ஏ எம் ராஜன் அவர்களுடைய தங்கையாக ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் ஸ்ரீபிரியா அவர்கள். இந்த திரைப்படம் நடித்த பிறகு கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் வந்த அவள் ஒரு தொடர்கதை படத்தில் நடிகை சுஜாதா அவர்களுடைய தங்கையாக நடித்திருந்தார் இவர். இந்த திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது என்பதை எல்லோருமே அறிவோம். தொடர்ந்து நேர்களை அடுத்த பாடலையும் கேட்கலாம். அன்னையூர் ஆலயம் படத்திலிருந்து இந்த பாடலை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. இயற்கை அழகை காதலையும் ரசனைத்துவத்தோடும் தந்திருப்பார் கவிஞர் வாலி அவர்கள். எஸ்பி பாலசுப்பிரமணியம் பி சுசிலா அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கின்றது. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் திரைத்துறையில் பன்முக திறமையாளராக பயணித்த ஸ்ரீபிரியா அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்து சில பாடல்களின் தொகுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறது.

ஸ்ரீபிரியா அவர்கள் 1974 தொடங்கி தன்னுடைய திரைப்பயணத்தில் பல படங்கள்ல நடித்து வந்தாலுமே 1978 இவர் நடித்த அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்தில் இவரின் நடிப்பிற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதினை பெற்றார் இவர். இதன் பிறகு மிகவும் பிரபலமான ஸ்ரீபிரியா அவர்கள் தனது துடிப்பான நடிப்பாலும் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தார் என்றே சொல்லலாங்க. தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மொழிகள்ல 300 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கார். நடிப்பில் மட்டுமல்லாது திரைத்துறையில் பல பொறுப்புகளையும் வகித்து வந்தவர் என்றே சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம். நீயா படத்திலிருந்து வாணிஜெயரம், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல்களுக்காக கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமஹிட்டு.

70 காலகட்டங்களில் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடிக்க தயங்கிய கதாநாயகிகள் மத்தியில அவரோடு நடிக்க ஒப்புக்கொண்ட நாயகி இவர்தான். குறிப்பாக பைரவை திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா ஜோடி என்பது பெரும்பாலும் ஹிட் படமாக அமைந்தது என சொல்லப்படுகிறது. தாய் மீது சத்தியம் படங்களை தொடர்ந்து பில்லா திரைப்படத்தில் இவருடைய ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த இந்த படத்தின் தனது சிறப்பான நடிப்பினை வந்து காண்பித்து நிரூபித்திருப்பார் ஸ்ரீபிரியா அவர்கள். தனக்கென ஒரு தனி ஸ்டைல், முகபாவனை, நடை என தனித்துவமான நடிப்பில் அசத்தியும் இருப்பார் ஸ்ரீபிரியா அவர்கள் என்றே சொல்லலாம். இதோ நேயர்களே, பில்லா படத்தில இருந்து அடுத்த பாடலையும் கேட்கவிருக்கின்றோம். மலேசிய வாசுதேவன் அவர்களின் குரல்களில் இந்த பாடல்.

நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடன் கதாநாயகியாக 28 படங்களிலும், கமலஹாசன் அவர்களுடன் ஜோடியாக நடித்த ஸ்ரீதேவிக்கு அடுத்தபடியாக 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கமலஹாசன் அவர்களுடன் ஜோடியாக நடித்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் நடிப்பு தொழிலை தொடர்ந்து திரைப்படங்களை இயக்க தொடங்கினார். 1984 ஆண்டு சாந்தி முகூர்த்தம் என்ற திரைப்படம் இவரின் இயக்கத்தில் வந்த முதல் திரைப்படமாகும். பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை மையமாக கொண்டு மாலினி 22 பாளையங்கோட்டை என்ற திரைப்படத்தை இவர் இயக்கினார். இவர் நடித்து வெளிவந்த அடுத்த ஒரு சூப்பர் ஹிட் படமான பொல்லாதவன் திரைப்படத்தில் இருந்துதான் பாடலை கேட்க போறோம் நேர்களே. MS விஸ்வநாதன் அவர்களுடைய இன் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் இந்த பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது திரைத்துறையில் பன்முகத் திறமையாளராக பயணித்த ஸ்ரீ பிரியா அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்து சில பாடல்களின் தொகுப்பு.

ஸ்ரீபிரியா அவர்கள் நடிப்பினை தாண்டி தான் ஒரு திரைப்பட இயக்குநராக மட்டுமல்லாது தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியிருக்கிறார். குறிப்பாக 2007 வரை 5 தொடர்களையும் இயக்கி வந்தார். தமிழ் திரைப்படம் மட்டுமல்லாது தெலுங்கு திரைப்படங்களையும், குறிப்பாக த்ருஷ்யம் என்ற திரைப்படத்தின் இயக்குநராக இருந்திருக்கிறாங்க. இது மட்டுமல்லாது சிறந்த ஓவியராகவும் தன்னுடைய பணியை தொடர்ந்த இவர் அதில் வருகின்ற வருமானத்தை முக்கியமாக குழந்தைகளின் நலனுக்காக, சமூக பணிகளுக்காகவும் வழங்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இதோடு பல தொலைக்காட்சி தொடர்களுக்கும் திரைப்படங்களுக்கும் வசனங்கள் எழுதி கொடுக்கும் ஓர் எழுத்தாளராக தனது பணியையும் செய்யும் இவர் திரைத்துறை பயணத்தின் பன்முக திறமையாளராக வளம் வருகிறார் எனலாம். இவர் நடித்த அடுத்த படத்திலிருந்து ஒரு சுவரான பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. வசந்தத்தில் ஒரு நாள் படத்தில்

ஸ்ரீபிரியா அவர்கள் தனது தனித்துவமான நடிப்பு மட்டுமல்லாது ஓர் தயாரிப்பாளராக மூன்று திரைப்படங்களையும் வழங்கியிருக்கிறார். 1979 நீயா மற்றும் 80 நட்சத்திரம், 2015 வந்த பாபநாசம் படங்கள் எனவும் தனது சொந்த இயக்கத்தில் வந்த படமான மாலினி 22 பாளையங்கோட்டை படத்தில் பாடலையும் பாடியிருக்காருங்க இவர். இப்படி திரைத்துறையில் 70-80 காலகட்டங்களில் அதிவேகத்தில் வளர்ந்த நடிகை என்ற பெருமை கொண்டவராகவும் திகழ்ந்தவர் ஸ்ரீபிரியா அவர்கள். நேர்களை அடுத்த பாடலையும் கேட்கலாம். என்னடி மீனாட்சி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் புலமைப்பித்தன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக பாடலை கேட்கலாம்.

1982 வெளிவந்த திரைப்படமான தனிக்காட்டு ராஜா திரைப்படத்தில் வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக SP சைலஜா அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கொஞ்சம் திமிர், சற்று அலட்சியமான பார்வை என ஆக்ஷன் நடிப்பிற்கான முக பாவனைகளை தன்னகத்தை கொண்டு துணிச்சல் நாயகி என பெயர் பெற்ற அலமேலு எனும் ஸ்ரீபிரியா அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களின் தொகுப்பை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் நேயர்களின்

இதுவரை வளம் பெற கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு கனகராஜ்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடியம் 101.8 நிலையத்துல நேரம் சரியா 4:03 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எதிரும் புதிரும் விளையாட்டுல வந்து நான் யார் அப்படின்ற ஒரு கேம்ல தான் இணைந்திருக்கோம். சோ நேயர்கள், நீங்க இந்த கேம்ல வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணலாம். உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344909108 என்ற எண்ணிற்கும், வெளியோர் நேர்கள் 9342909108 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். புதிய நேர்கள் 8300109108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கலாம். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் அஜய் ரேபிகா. ஓகே, நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விளையாடுறதுக்காக முதல் நேயர் இணைப்புல வந்துட்டாங்க. அவருக்கான கேள்விகள் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க
1: மேடம்? தூத்துக்குடி மாவட்டம் வள்ளியூர்ல இருந்து ஆல்டன்ராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, உங்களை வந்து நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் நேரா வந்திருக்கீங்க, உங்களுக்கான கேள்வி ஆரம்பிச்சிடலாமா?
1: என்னன்னா,
0: ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்த படம். ஓகே, எனது நண்பர்களுடன் இணைந்து ஒரு பெரிய குற்றத்தை தடுக்கிறேன். அந்த ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு குற்றத்தை வந்து தடுப்பாரு. இந்த படத்தில் எனது பெயர் ஜெகதீஷ், நான் யார்
1: மேடம்? க்ளூ ஏதாவது கொடுப்பீங்களா? ஆப்ஷன்ஸ்
0: அதான், இந்த மூன்று கேள்வியில இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஹீரோ.
1: சரி,
0: ஓகேவா? ஆமா, நண்பர்களோட சேர்ந்து ஒரு பெரிய குற்றத்தை வந்து தடுத்துருவாரு. அந்த கேரக்டர் பேர் என்ன அப்படின்னாக்க ஜெகதீஷ்.
1: அப்படியா மேடம்? பீமாவா?
0: இல்லையே.
1: வேற யாரோட படம் சொல்ல முடியுங்களா மேடம்?
0: யாரோட படம் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? ஈஸியா
1: அப்பமும் கூட கண்டுபிடிக்க மாட்டேன் மேடம்.
0: அப்படி எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அதுல வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. நல்லா யோசிங்க.
1: நல்லா யோசிக்கணுமா?
0: ம், அந்த படத்தோட பெயர் வந்து ஒரு கருவி.
1: கருவி?
0: ம்,
1: கருவினா ஆயுதமா?
0: ஆயுதம்ன்றது நீங்க இல்ல, தவறு. சரி, தொடர்ந்து முயற்சி செய்றீங்களா? அடுத்த நேரம் கொலை விடலாமா?
2: வணக்கம்,
0: கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம். வேற

0: நான்
1: ஒரு காவல்துறை அதிகாரி, அதே கேள்விதான். ஓகேவா? எனது நண்பர்களுடன் இணைந்து பெரிய குற்றத்தை தடுக்கிறேன். இந்த படத்தில் எனது பெயர் ஜெகதீஷ்.
0: நடிகை
1: ஹீரோயின் நேம் வந்துட்டு காஜல் அகர்வால்.
0: காஜல் அகர்வாலுங்களா?
1: அந்த படத்தோட
0: இது
1: கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. விஜய் படம் தான் கரெக்ட். ஓகே, என்ன படம்?
0: என்ன படம் தெரியலீங்களே மேடம்,
1: இப்படி இவ்ளோ கிட்ட வந்து ஆன்சர் விட்டுட்டீங்களே.
0: ஐயோ, என்ன படம் தெரிய மாட்டீங்க.
1: சரி, கன்னுக்கு என்ன தமிழ்ல?
0: துப்பாக்கி.
1: ஆ,
0: துப்பாக்கி துப்பாக்கி அதான். ஹலோ,
1: அப்படியே க்ளூ கேட்டு கேட்டு பதில கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பாதி மார்க் எனக்கு. எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டுல வந்து நான் யார் அப்படின்றதுதான். சோ, உங்களுக்கான கேள்விகள், மூன்று கேள்விகள், அதாவது ஒரே விடைக்கான மூன்று க்ளூக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ, அதுல இருந்து நீங்க பதில கண்டுபிடிக்கணும். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மலவிகா சந்திரசேகர்.
1: ஓகே, வணக்கம், சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: கேளுங்க, முயற்சி பண்றேன்.
1: ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. ஓகேவா?
2: ஓகே.
1: நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக நடித்த படம். ஃபர்ஸ்ட் கேள்வியில நீங்க பதில் கண்டுபிடிச்சிடலாம்.
2: ரஜினிகாந்த்.
1: ஓகே, ரஜினிகாந்த். ஓகே, அடுத்த க்ளூ வேணுமா இல்ல என்ன படம் நீங்களே சொல்லிடுறீங்களா? ஆட்டோ ஓட்டுநர்.
2: பாஷா.
1: சொல்லுங்க.
2: நான் ஒரு தடவை சொன்னா, நூறு தடவை சொன்ன மாதிரி.
1: சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
1: ஓகே, நம்ம நேர்கள் எல்லாருமே சூப்பராக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நிலையத்தில் நேரம் சரியாக 4:09 ஆயிடுச்சு. ரெண்டு நேர்கிட்ட வந்து பேசணும், மூன்று நேர்கள்ட்ட பேசணும். பரவாயில்ல, ரொம்ப அருமையாக அந்த கேள்விக்கான பதிலையும் டக்கு டக்குன்னு நம்ம நேர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான கேள்விகள் வரதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம். ஸ்டேடியம் வித் ஊட்டி FM 101.8.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல இருந்த பென்னி தயால் அண்ட் ஸ்ருதி ஹாசன் இவங்களோட வாய்ஸ்ல ஹரிஷ் ஜெயராஜோட சில நிலையத்தில் நேரம் 4:14 ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்துட்டு நான் யார் அப்படின்ற விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பாடவலன் செல்வம் பேசுறோம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்கலாங்க.
0: ஓகே, நான் ஒரு தமிழ் நடிகை, என் பிடிவாத குணம் நிறைந்த நடிப்பால் பிரபலமானேன். என்னுடைய பேரை கேட்டாலே என்னுடைய ஞாபகம் கண்டிப்பா உங்களுக்கு வரும், என்னுடைய பிடிவாத குணம் மட்டுமே அப்படின்றதுதான். யார் அந்த
1: நடிகை?
0: நம்மளுடைய ஃபேமஸான, அதாவது நம்மளுடைய ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பாங்க. யார் அவங்க? ரொம்ப பிடிவாத குணமா நடிச்சிருப்பாங்க.
1: அம்பிகாங்க மேடம்.
0: இல்லையே, ரொம்ப பிடிவாத குணமா இருப்பாங்களே அவங்க.
1: பிடிவாதங்க?
0: ஆமா, நான் சொன்னதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதா இருப்பாங்க.

0: அவங்களோட கேரக்டர்னால இப்பவுமே நம்மளுக்கு அவங்களை பார்த்தோம்னா அந்த கேரக்டரோட ஞாபகம் தான் வரும். தெரியலையா?
1: தெரியலீங்க மேடம்.
0: சரி, அடுத்த நேருக்கு வழி விடுவோமா?
1: சரி,
0: நன்றி. ஓகே, கண்டிப்பாக இந்த கேள்விக்கு நிறைய நேர்கள் வந்து பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப்பில் கூட நிறைய நேர்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டே இருக்காங்க. ராமகிருஷ்ணன் வந்து ரெண்டு கேள்விக்குமான பதிலை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. கேட்ட முதல் கேள்விக்கான பதில் அண்ட் இந்த கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நேர் சொல்கிறாங்களா பார்க்கலாம், இல்லைனா ராமகிருஷ்ணன் சொன்ன அந்த பதிலை வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அடுத்த நேயர் யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது? ராமகிருஷ்ணன் கொல்லுமங்குடன் அவரும் வந்து ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பிச்சிருக்காங்க. வேற நேயர்களும் ஆமா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஆமா, உங்களுக்கான கேள்வி கேட்காம எப்படி? ஓகே, உங்களுக்கான கேள்வி. ஓகேவா? நான் வந்து தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானேன். எனது நடிப்பில் ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடித்துள்ளேன். எனக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். கார் அப்படின்னாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம் நேரத்துக்கு. கரெக்ட்ப்பா, ஏன் யோசிக்கிறீங்க? அஜித்தே தான், நம்ம தலை அஜித்து தான். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. ஓகே, எப்படியோ வந்துட்டு அதே சந்தேகமாக இருந்தாலும் வந்துட்டு அந்த கேள்விக்கான பதிலை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் நம்ம நேயர்கள் எல்லாருமே சூப்பராக ஆன்சர்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சண்முக சுந்தரம் அவரும் வந்துட்டு கடைசி கேள்விக்கான அந்த பதில் நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய நேயர்கள் கெஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக புரியுது. ரொம்ப அழகாக வந்து கெஸ் பண்ணி எங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அதே போல் கோவை செல்வபுரம் சையத் ரசூல் அவரும் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி கேள்விக்கான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு லைன் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்த நேயர் யாரு எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே, வாங்க சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோம்.
3: அதுக்கு முன்னாடி எப்படி மேம் இருக்கீங்க? நலமா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேம். குழந்தை நட்சத்திரமா அஜித் சார் என்ன படம் மேம் நடிச்சிருக்காரு?
0: குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து நிறைய. ஆமா,
3: எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன், நீங்க சொன்ன உடனே அஜித் குழந்தை நட்சத்திரமா எங்கடா நடிச்சிருக்காரு.
0: நம்மளுக்கு நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறதே தெரியுறது இல்ல குழந்தை நட்சத்திரமா. ஆமா, அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு நீங்க வருவீங்களாமா அடுத்த டைம். உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க். ஓகேவா?
3: நட்சத்திரமா?
0: ஆமா, எந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு அடுத்த டைம் வரும்போது நீங்க என்கிட்ட பதில் சொல்லணும். ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: எல்லாம் நீங்க கேட்டது எல்லாமே கண்டுபிடிச்சீங்க.
0: எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணும்னு நினைச்ச பட் ஈஸியான கேள்வி தான் வந்திருக்கு. நான் வந்து தமிழ் சினிமாவின் பிரபலமான இயக்குனர்.
3: ஓகே,
0: எனது படத்தில் கிராஃபிக் காட்சிகள் அதிகமாக இருக்கும்.
3: என்னுடைய வேற யாரு?
0: ஓகே, சூப்பரா செகண்ட் ஆப்ஷன்லயே அழகா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள் சந்திரசேகர், நன்றி.
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொண்டு வரல.
0: ஆமா,
3: ஈஸியா இருக்கா? நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் க்ளூலியே அந்த பாஷால டக்குன்னு ஃபர்ஸ்ட்
0: கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருந்தது இல்லையா?
3: ஆமா, ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம். நீங்க ப்ரிப்பேர் பண்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு.
0: தேங்க்யூ சந்திரசேகர், நன்றி உங்களுக்கும்.
3: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: ஓகே, நம்ம நேயர்களும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டுட்டு அப்படின்னா வராமல் போயிடுவீங்களோ அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கேன். ஆனாலும் சில கஷ்டமான க்வெஸ்சன்ஸும் நேயர்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அது எப்போ வரும், யாருக்கு வரும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாத தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். நான் யார்? ஸோ நம்ம வாட்ஸ்அப்லேயும் நேயர்கள் வந்து சூப்பராக ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. மறுபடியும் சண்முக சுந்தரம் அவர் வந்துட்டு மதுரையிலேருந்து சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த ஆன்சருக்கான பதிலில் அந்த கேள்விக்கான பதிலையும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நிலையத்தில் நேரம் சரியாக 4:20 ஆயிடுச்சு. நேயர்கள் சூப்பராக கேட்டுட்ருக்கீங்க. எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு உங்களுடைய FM 101.8.

0: நிலையத்தின் நேரம் 4:26 ஆயிடுச்சு. உங்களுடைய FM 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. எதிரும் புதிரும் விளையாட்டுல வந்து நான் யார் அப்படின்ற விளையாட்டை தான் சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களும் வந்து ரொம்ப அருமையா அழகா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சமையல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்மள ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னாக்கா, அதாவது அஜித் குமார் சார் வந்துட்டு குழந்தை நட்சத்திரமாக எந்த படத்துல நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அவரை ஹீரோவாவே நம்ம பார்த்துட்டோம், வந்து குழந்தை நட்சத்திரமா எங்க அறிமுகமாயிருப்பாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம் இல்லையா. நான் கூட வந்து ஒரு ஹோம்ஒர்க் கூட கொடுத்துருந்தேன். ஸோ அதற்கான ஆன்சர் இவ்வளவு சீக்கிரம் வரும் சொல்லி நான் எதிர்பார்க்கல. நம்ம நேர்கள் எல்லாருமே அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறாங்க. ஸோ யார் இதற்கான பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சையத் ரசூல் அவரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கோவை செல்வபுரம் அப்படின்ற பகுதியிலேருந்து சையத் ரசூல். அண்ட் நம்மளுடைய இன்னொரு நேயரும் இதற்கான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயில். இவங்க இரண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னாக்கா, அதாவது என் வீடு என் கனவு அப்படின்ற திரைப்படத்தில் தான் நம்ம அஜித்குமார் சார் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்து அறிமுகமாக இருக்கார், ஒரு ஸ்கூல் பாயா அப்படின்றது தான் இந்த உண்மையான விஷயம். ஸோ இதை நம்மளும் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, பட் அந்த லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ நேர்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க இருங்க. இன்னைக்கு வார்த்தை அதாவது எதிரும் புதிரும் நான் யார் விளையாட்ட விளையாடணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா உள்ளூர் நேர்கள் 9349409108 என்று எண்ணிருக்கும். வெளியூர் நேர்கள் 9342909108 என்று எண்ணிருக்கும் தொடர்பு கொள்ளலாம். புதிய நேர்கள் 8300109108 என்று எண்ணிற்கு தொடர்பு கொண்ட இன்னைக்கு எதிரும் புதிரும்ல நான் யார் அப்படின்ற கேள்வி இன்னும் நிறைய உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஜாலியாக ஈஸியான கேள்விகள் தொடர்ந்து வந்து விளையாடலாம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன். மேம்,
0: தீபா மேம் சொல்லுங்க, இன்னைக்கு வார்த்தை விளை அதாவது எதிரும் புதிரும் விளையாடலாமா?
1: விளையாடலாம் மேம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி, நான் வந்து தமிழ் சினிமாவின் பிரபலமான பாடலாசிரியர்
1: வைரமுத்து.
0: இருங்க, அடுத்த இது கேள்வி கொடுத்தறேன் உங்களுக்கு, க்ளூ கொடுத்தறேன். ஓகே, தங்க மீன்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை எழுதியுள்ளேன். ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்படின்ற ஒரு ஃபேமஸான சாங் எழுதினது நான் தான் அப்படின்ற கேள்வி. மூணு கேள்வி கொடுத்துறேன். ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலையும் எழுதியிருக்கிறது இவங்க தான். யான் யாருன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பேர் வந்து ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது விலையேறி பெற்ற ஒரு பொருள்ல இருந்து ஆரம்பமாகும். அருமையா வந்துட்டு நம்ம க்ளூவை கொடுத்ததுமே நம்ம நேர்கள் அழகா கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நேர்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லயும் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சண்முகம் கேஆர் சண்முக சுந்தரம் அவங்களும் வந்து இதற்கான பதிலை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே போல் வந்துட்டு நம்ம இன்னொரு நேயரும் செல்வபுரம் சையத் ரசூல் அவரும் வந்து தொடர்ந்து விளையாடிட்டே வராங்க. ஸோ நம்ம நேயர்கள் எல்லாரும் சூப்பராக விளையாடிட்டே வராங்க. சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவங்களும் வந்து நாமத்துக்குமார் தான் அப்படின்னு சொல்லி கரெக்டான பதிலை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த நேயர் அவருக்கான கேள்வி கேட்டலாம். யாரைங்கிருந்து ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரைங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில இருந்து அயன்ராஜ்.
0: அயன்ராஜ், ஓகே, கேள்வி கேட்டலாமா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே,
2: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி நாங்களும் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம், என்ன கேள்வி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவோம். நான் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர், ராஜாராணி திரைப்படத்தை இயக்கியுள்ளேன். இயக்குனர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாராணி திரைப்படத்தை
2: இயக்கியிருக்கேன்.
0: இல்ல, தெரி மெர்சல் ஜவான் அப்படின்ற திரைப்படங்கள்லாம் நான் இயக்கியது தான். ரொம்ப ஃபேமஸான டைரக்டர், இவருடைய பெயர் மூன்று எழுத்து.
2: அட்லி மேடம், அட்லி.
0: எப்படி மூன்று எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்களோ? அந்த மூன்று எழுத்து சொல்லாம இருந்தா நீங்க தோத்துருப்பீங்களோ? ஓகே, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நன்றி. எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, நன்றி நன்றி. ஓகே, சூப்பராக வந்து நம்ம நேயர்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்கறதுல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். நிலையத்தில் நேரம் சரியா 4:31 ஆயிடுச்சு. நம்ம நேயர்களும் தொடர்ந்து வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளுடைய ராமகிருஷ்ணன் அண்ட் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலேருந்து சண்முக சுந்தரம் இவங்களாம் தொடர்ந்து நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சத்யநாராயணன், கோயம்புத்தூர் இவங்க எல்லாமே ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க எல்லா கேள்விகளுக்கும். ஸோ நம்ம லிசனர்ஸும் அப்படியே ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலனாலும் பரவாயில்லடா, எப்படியா ட்ரை பண்ணி லைனை பிடிச்சிருவோம் சொல்லிட்டு தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேயருக்கான வழியை குட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க, யாருங்க? இந்த
3: மதுரை மாவட்டம் மணி நேரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா? ஓகே, கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிருங்க. நான் ஒரு பெண் திரைப்பட இயக்குனர், ஓகேவா, விமன் டைரக்டர். 36 நிலை திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கேன். காற்றின் மொழி திரைப்படத்தையும் இயக்கியுள்ளேன். நான் யார்? ஆமா, இவங்க ஃபீமேல் டைரக்டர். 36 நிலை திரைப்படத்தை இயக்குனவங்க, காற்றின் மொழி திரைப்படத்தையும் இயக்கியிருக்காங்க. வேற என்ன க்ளூ கொடுக்கறது? இவங்களுடைய பெயர் வந்து 6 ஸ்டார்ட் ஆகும். தமிழ்ல ரோ.
3: கெங்காராவா?
0: என்னங்க?
3: கெங்காராவ்னு ஒருத்தவங்க இருக்காங்களே.
0: இல்ல இல்ல இல்ல.
3: ஃபீமேல் டைரக்டர்.
0: ஃபீமேல் டைரக்டர். நமக்கு வந்து ஃபீமேல் டைரக்டர் நிறைய பேர் நமக்கு வந்து தெரியிறது இல்ல, இல்லையா?
3: ஆமா ஆமா. ஜென்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு நான்
0: தொடர்ந்து நம்ம நேயர்கள் வேற யாராவது சொல்றாங்களான்னு பாக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.

0: ஓகே, அடுத்த நேயர் அதற்கான பதில் சொல்றாங்களான்னு வெயிட் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: மங்களம்மா கேட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா.
0: சரி, கடைசி கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா?
1: சொல்லுங்க பார்க்கலாம்.
0: கொஞ்சம் கடினமான கேள்விதான். சரி, உங்களுக்கு வேற கேள்வி கேக்குறேன்.
1: சரி, இத கேளுங்க, யாருன்னு பார்க்கலாம்.
0: பார்க்கலாம், பாத்துருவோம் அது என்னன்னு சொல்லி கேக்குறீங்க. ஓகே, திரும்பி நான் ரிப்பீட் பண்றேன். நான் ஒரு பெண் திரைப்பட இயக்குனர், 36 வயது நிலை திரைப்படத்தை இயக்கியுள்ளேன். இல்லையே, நான் உலகின் மிகப்பெரிய விலங்கு. நான் கடலில் வாழ்கிறேன், கடல்ல வாழ்றேன். நான்
1: திமிங்கலம்.
0: எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: கடலுக்கு ராஜா.
0: வாழ்த்துக்கள், நன்றி.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: நிலையத்தில் நேரம் 4:37 ஆயிடுச்சு. நேர்கள் சூப்பராக விளையாடிட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும்ல நான் யார் அப்படின்ற விளையாட்டை வந்து இன்னைக்கு நேர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா விளையாடிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி அடுத்த ஒரு நேர் கூட இணைப்புல வந்திருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண், இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண் நான் விண்வெளிக்கு சென்றேன், ஓகேவா? நான் அரியானாவில் பிறந்தேன்.
1: கல்பனா சாவ்லா.
0: சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க டக்குன்னு ஆன்சரை?
1: ஆமாங்க மேடம், படிச்சிருக்கேன்.
0: படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டோம். படிச்சதை எப்படி ஞாபகப்படுத்தினீங்க இல்லையா? சூப்பர்,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நிலையத்தில் நேரம் சரியான 4:38 ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும்ல அப்படி சூப்பராக விளையாடிட்டு இருக்கோம். நான் யார் அப்படிங்கிறதா. ஓகே, நிகழ்ச்சி நேயர்கள் ரொம்ப நேரம் ரொம்ப சூப்பராக விளையாடினீங்க. உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடலும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டிய ஃபார்ம் 101.8 எட்டிங்களாமே சமஹிட்டு.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். கிளி திரைப்படத்திலேருந்து கண்டிப்பாக நம்ம நேயர்களும் அப்படிதான் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. பாடலுக்கு தகுந்த மாதிரி நிலையத்தில் நேரம் சரியாக 4:43 ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்ல நான் யார் விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். உள்ளூர் நேயர்கள் 9344-90108 என்று எண்ணிருக்கும். வெளியூர் நேயர்கள் 9342-90108 என்று எண்ணிருக்கும் தொடர்பு கொள்ளலாம். புதிய நேயர்கள் 8300-109-108. நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது காற்றின் மொழி திரைப்படத்தை இயக்கிய பின் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான பதிலை வந்து நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டே இருக்காங்க. ரோஷன் மேனன் அப்படின்றவங்க தான் அதற்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்த ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்கான கேள்வி, நம்ம நேயர்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேள்விக்கு யாரெல்லாம் போட்டி போட்டுட்டு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். என்ன அப்படின்னாக்க, இந்த கேள்வி வந்துட்டு, நான் ஒரு பிரபலமான பின்னணி பாடகர், இந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. பின்னணி பாடகர் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்துருவாங்க. ரோஜா திரைப்படம் அந்த அதன் மூலமாக பாடின பாடல் மூலமாக வந்து ரொம்ப பிரபலமானவர் யார்? ஸோ ஆயிரக்கணக்கான பாடல்களை வந்து பாடிய ஒரு பிரபலமான பின்னணி பாடகர் யார் அவர்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக நேர இணைப்புல வந்தாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு கமருதீன் பேசுகிறேன்.
0: கமருதீன்,
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: மேடம்? முன்னி மேனன்.
0: ரோஜா திரைப்படத்துல பாடினது? பிடித்த பாடல் சொல்லுவீங்க, மறக்க முடியாத பாடல்
1: அப்படின்னா?
0: வாழ்த்துக்கள், நன்றிகள். மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும் எல்லாருக்குமே.

ஓகே, அடுத்த கேள்வி வந்து கேட்டுருவோம். ஸோ நேயர்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆன்சர் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். நிறைய நேயர்கள் வந்து நம்ம சொன்னது போல் சத்யநாராயணன், கோயம்புத்தூர், அவங்க எல்லாமே வந்து ரொம்ப எல்லா கேள்விகளுக்கும் நான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்லேயும் இல்லாமல் நீங்கள் கால்லேயும் வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நான் ஒரு பிரபலமான பின்னணி பாடகர். இவருடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா பல காதல் பாடல்கள் வந்து ஒலித்திருக்கு. இவருடைய பாடல் அப்படின்னாக்கா எந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னாக்கா, உயிரே உயிரே அந்த சாங் வந்துட்டு இவரோட வாய்ஸ்ல தான் வந்திருக்கும். ஸோ நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லணும்னு சொல்கிறேன் நினைக்கிற நேயர்கள் வந்து உடனே கால் பண்ணலாம். 9344910108 என்று எண்ணிருக்கும். வெளிய நேர்கள் 9342909108 என்று எண்ணிருக்கும் கால் பண்ணலாம். புதிய நேர்கள் 8300109108 என்று எண்ணிருக்கும், நீங்கள் வந்து கால் பண்ணலாம். கேள்வியை மறுபடியும் உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு பிரபலமான தமிழ் பின்னணி பாடகர். எனது குரலில் வந்து பல காதல் பாடல்கள், மெலடி பாடல்கள் வந்து ஒலித்திருக்கு. இதில் வந்து உயிரே உயிரே அப்படின்ற பாடலையும் நான் வந்து பாடியிருக்கேன். நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ நம்ம நேர்கள் வந்துட்டு அப்படியே சூப்பராக வந்து வாட்ஸ்அப்லேயும் ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நேரில் வந்து அப்படியே ஆன்சர் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேம் 101.8

ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம வாட்ஸ்அப் நேயர் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகம் ஆனந்தம் அவர் வந்து ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை கொடுத்துட்டாங்க. அதே போல் ராமகிருஷ்ணன் அவரும் பதிலை கொடுத்துருக்காங்க. சத்யநாராயணன் கோமிட்டர் இவங்களும் வந்துட்டு அதற்கான பதிலை கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து நேர்கள் வந்து கால் பண்ணுங்க. அவங்க ஊட்டி FM 101.8 அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்க ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நிலையத்தில் நேரம் 4:51 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும்ல வந்து இன்னைக்கு நான் யார் அப்படியே சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து நேர்கள் நீங்களும் கலந்துக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க டிஎஃப்எம் 101.8 வந்து கால் பண்ணலாம். நிறைய நேர்களும் ரொம்ப அருமையா வாட்ஸ்அப் மூலமாகவும் லைவாகவும் அப்படியே கால் பண்ணி வந்து ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் இணைப்புல வந்திருக்காங்க, யாரங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். கோவை மாவட்டம் சரவணகுமார் பேசுறேன்.
0: ஓகே, வணக்கம். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா சரவணகுமார்? ஓகேங்க. அதாவது இது வந்து திரைப்படம், என்ன திரைப்படம் அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இந்த திரைப்படத்துல வந்து ஹீரோவா சிவகார்த்திகேயன் நடித்திருப்பார் கதாநாயகனாக. ஹீரோயின் வந்து சாய் பல்லவி.
1: அமரன்.
0: எப்படி கேட்ட உடனே கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. சாய் பல்லவி அண்ட் நம்மளுடைய சிவகார்த்திகேயன் நடிப்பு அப்படின்னு டக்குனு ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, நம்ம நேயர் வந்து சூப்பரா விளையாண்டாங்க. அடுத்த ஒரு நேயர் வந்து இணைப்புல வந்துட்டாங்க, யாருங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, சுப்புலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சுப்புலட்சுமி, கேட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய?
2: மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: ஊட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு, உங்க ஊர் எப்படி இருக்கு?
2: எங்களது கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லைங்க மேடம், கொஞ்சம் நல்லா இருக்கு.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? நடிகராகவும் நடன இயக்குனராகவும் இருக்கிறேன். நடன திறமையால் ரசிகர்களை கவர்ந்துள்ளேன். டான்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு இவர் ஞாபகம் தான் வரும். யார் அவர்?
2: திரும்பதேவா.
0: சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து, ரொம்ப அருமையா டக்குன்னு ஆன்சர். நம்ம நேயர்கள் எல்லாருமே ரெண்டே க்ளூல கண்டுபிடிக்கிறாங்க, எப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஈஸியா நானும் க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேனானு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. அடுத்த கேள்வி, டஃபான கேள்வி கேட்டலாமா? டஃபான கேள்வி அப்படின்னு நம்ம நேயர்கள் எல்லாருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா டஃபான கேள்வி கிடையாது, உங்களுக்கான ஈஸியான கேள்வி தான் வந்துட்டே இருக்கு. இதுரும் புதுரும்ல வந்துட்டு நான் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நேயர்கள் எல்லாருமே அப்படி கேட்ட உடனே டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத வந்து பார்க்கும்போது நிச்சயமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிலையத்தில் நேரம் சரியா 4:53:54 ஆயிடுச்சு. இன்னும் வந்து குறைந்த நேரமே இருக்கிற இந்த நேரத்தில் நேயர்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. உங்க ஊடிய ஃபார்ம் 101.8.

0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்கலாம். நான் ஒரு பிரபலமான தமிழ் திரைப்பட இயக்குனர். ஜிகர்தண்டா, இறைவி போன்ற திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்கேன். எனது பெயர் என்ன அப்படின்றது தான், நான் யாருன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இந்த?
1: நான்
0: முயற்சி செய்யுங்க. நான் ஒரு பிரபலமான தமிழ் திரைப்பட இயக்குனர். ஜிகர்தண்டா, இறைவி இந்த மாதிரியான திரைப்படங்களை இயக்கியிருக்கேன். நான் யார்? புது நேயர் அப்படிங்கறதுனால ஈஸியா கேட்டலாமா? ஒரு ஜெனரல் க்வெஸ்சன் கேட்கலாமா
1: உங்களை?
0: ஜெனரல்னா அதாவது திரையுலகில் இல்லாம வேற கேள்வி
1: கேளுங்க,
0: கேக்குற முயற்சி செய்யுங்க. சரியா, நான் தமிழ்

0: மாநில விலங்கு, நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு இதுதான். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வாழுது. இது என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆடு வகை.
1: ஆடுங்களா?
0: ஆமா, முன்னாடி ஒரு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அந்த பெயர் தெரியுமா? தெரியாது. சரி, புது நேராக உங்களுக்காக ஓரளவு வந்தனால உங்களுக்கான அந்த பதில் கொடுக்குறேன். வரையாடு. ஓகேவா? தெரிஞ்சுக்கங்க, வரையாடு. ஓகே, நன்றி. தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்கான ஈஸியான கேள்வியும் வந்துட்டே இருக்கும். கோத்தகிரி. ஓகே, சூப்பர். இப்ப வந்து நீங்க அங்க இருக்கீங்க இல்லையா? நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பங்கேற்று பங்கேறுங்க ஓகேவா நன்றி வாழ்த்துக்கள் கண்டிப்பா கால் பண்ணுங்க நன்றி ஓகே நம்ம நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்லயும் நிறைய ஆன்சர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சோ நிகழ்ச்சியில வந்து அப்படியே சூப்பரா வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா நேயர்களும் வந்துட்டு கேள்வி கேட்ட உடனே அந்த க்ளூஸ்க்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி, லைவாகவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா நேயர்களுக்காகவும் நிகழ்ச்சி நிறைவா ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாம். தொடர்ந்து நேர்களை இது உங்கள் ஊட்டி FM 101.8 எங்கலாமே சமஹிட்டு.

0: நேயர்கள் இதுவரைக்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் அப்படின்னு சூப்பராக விளையாடுங்க. வாட்ஸ்அப் மூலமாக விளையாட நிறைய நேயர்களுக்கும் அண்ட் லைவாக கலந்துகிட்ட ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட அந்த கேள்விக்கான பதிலும் வந்து ஷாஹிதா பானு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வரையாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் பாபி ஷிம்ஹா அவங்களும் வந்துட்டு பதிலை வந்து கொடுத்து திண்டுக்கல் நாகராஜன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நேயர்களுக்கும் உடையம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃபிளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாடின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை இந்தியா

0: பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் சுஜீத் கல்கலும் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: மனதிற்கு இதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
1: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
0: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.1.

0: கேட்ட பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக. திரைப்படத்திற்கான இசை விஸ்வநாதன் ரம்மூர்த்தி.
1: கங்கை கரை தாத்தம் கன்னி பெண்கள் கூட்டம்.
2: மனதிற்கீதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
1: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
2: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள். ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.1.

0: மனதிற்கு இதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
1: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
0: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள். ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஓடி FM 101.1.

0: ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா குரல் கேட்ட பாடல், களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக.
1: கங்கை கரை தாத்தம் கன்னி பெண்கள் கூட்டம்.
2: மனதிற்கீதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
3: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
2: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள், ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.1.

0: ஏஎம்ஆர் மற்றும் ஜிக்கி குரலில் கேட்ட பாடல். மிசியம்மா திரைப்படத்திற்காக
1: மனதிற்கு இதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
2: மனமும் சொல்லும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
1: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள். ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா பூனா பூவன்னா ஏனா
1: ஏ
0: வல்லினமாம்
1: ஞங்கனமன
0: மெல்லினமாம்
1: மெல்லினமாம்
0: யரல வளல
1: யரல வளல
0: இடையினமாம்
1: இடையினமாம்.

0: ஏஎல் ராகவன் மற்றும் பி சுசிலா குரல் கேட்ட பாடல். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக.
1: ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி, உன்னை போலே அவங்களுக்கும் ஒரு பிள்ளை. அத கண்ணம் மூடி தூங்க சொன்னா கதை சொல்லுன்னு கேக்கும், காலாகாலம் சாப்பிட சொன்னா கதை சொல்லுன்னு கேக்கும். அவங்க அம்மா சும்மா கதைகள் சொல்லி அலுத்து போய்விட்டாள். அப்படி இருக்கும் போது ராஜா வேட்டைக்கு புறப்பட்டான்.
2: ஏமா,
1: நாட்டு மக்கள் போட்ட பயிரை காட்டு மிருகம் அழிச்சதாம், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆளையும் கூட கடிச்சதாம். உடனே ராஜா பட்டத்து குதிரையை கொண்டு வர சொல்லி பாஞ்சாறு மேல
2: பாஞ்சி
3: செல் செலோன்னு சவாரி விட்டா டக் டக் டக் டக் டக். ராஜா செல் செலோன்னு சவாரி விட்டா டக் டக் டக் டக் டக். சவுக்கால் அடிச்சு லகான இழுத்து குதிரையை விட்டாரு. ராஜா செல் செலோன்னு சவாரி விட்டா டக் டக் டக் டக் டக்.

ராஜா செல் செலோன்னு சவாரி விட்டா டக் டக் டக் டக் டக். வில்லை எடுத்து அம்பை பூட்டி மழையா பொழிஞ்சாரு. விலங்குகள் எல்லாம் வெருண்டேவோட சுழன்று வந்தாரு.

0: இருந்தது, வால் அருந்தது, கழுத்தொடிஞ்சது, நல்ல காலம் பிறந்தது. கலப்பை பிடிச்ச உழவர் மனசில் கவலை ஒழிஞ்சது, திரும்ப குதிரை பறந்தது. செல் செலோன்னு சவாரி விட்டார் டக் டக் டக் டக் டக் ராஜா, செல் செலோன்னு சவாரி விட்டார் டக் டக் டக் டக் டக்.
1: அப்புறமா ராஜாவுக்கு தாகம் எடுத்தது. ஒரு தடாகத்தை பார்த்தார், தண்ணில கைய வச்சாரு,

0: அரசனும் குதிரையும் பூதத்தாலே அடைந்த சாபம் மாற்றினார். புறவாம் மகனை ராணியை எண்ணி உடனே பரைதனில் ஏறி ஊருக்கு வருகையில் அவருக்கு முன்னே உள்ளம் வந்தது மீறி. வருவாரென்று வழிமேலே விழுவைத்திருந்தாள் மகராணி. வந்தித்தாரு என்னும் நினைவில் வாசல் கதவை திறந்தாள்.
1: பி சுவிட்சர்லாந்து குரலில் கேட்ட பாடல் அன்பு மகன் திரைப்படத்திற்காக.

0: மனதிற்கேதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
1: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
0: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள். ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலையும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலைக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மாநில செய்திகள், 6:40 பெற்ற தகம்பலும் படுகமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. மாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி

இனி நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள், 6:15 அருளி செய் பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் உலக வெப்பமயமாதல் மிக முக்கிய காரணி எல் நினோ விளைவு குறித்து இயற்கை அருளர் பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ தோளின் முக்கியத்துவம் குறித்த பொதுவான தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டம் அறிவோம், மாற்று திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சிவ சின்மா அவர்கள்.

0: காலை 7:25 குட் மார்னிங் நிலையஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் பிளே கிரவுண்ட் தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம் அன்றாட வாழ்வின் உபயோகப்படுத்தும் ஆங்கில வார்த்தைகள் குறித்து தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பெஸ்ட், 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலையினுடன் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒழிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா போதும் என்று பக்குவத்திலா, 12:05 ஆங்கில செய்திகள் டெலிஞ்சல், 12:10 சிநேகிதிய நலவாழ்வின் நம்பிக்கை குரல், பிற்பகல் 2:30 மேட்னி டைம் படம் பையா. இரவு 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வணி பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனம் இ தேவராஜன் அவருடன் நேர்முகம். 10:00 அகில பாரத இசை.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. The gold rush continued for India at the Asian Games in Aichi, Nagoya, Japan, as Indian athletes delivered a stellar performance on day 13, clinching 6 gold medals in hockey, boxing, wrestling and archery in a spectacular display of skill, determination and sporting excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. Lal Sir Yamani Yerman Zote scored the decisive lone goal for India, while goalkeeper Savita Punya produced a crucial save from a penalty stroke to preserve the lead and secure the gold medal. The victory marks India's first women hockey gold at the Asian Games in 44 years, ending a long wait for the title. Earlier, Indian wrestler Sujeet Kalkal scripted a remarkable comeback to win the gold medal in the men's 65kg freestyle event. The 23-year-old Indian produced a stunning fight back in the final, recovering from a 4-9 deficit to defeat Tajikistan's Abdulmazid Kudiev 10-9 and clinch the Asian Games title. With this victory, Sujeet has joined the elite company of Yogeshwar Dutt and Bajrang Punia, becoming a third Indian wrestler to win Asian Games gold in the men's 65kg category. In boxing, Parveen Huda won the gold medal in the women's 65kg category, defeating Chinese Taipei's Nian Chin Chen 3-2 in a split decision in the final. Ankush Panghal clinched the gold medal in the men's 80kg category, defeating South Korea's Kim Min-seo.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: இனி கேட்கலாம் விலக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இவற்றில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தாவேக்குவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னமும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதித் தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதித் தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தருமபுரியில் ஆகாஷ்வாணி பண்பலை தொடங்கப்பட்டு தற்போது 20வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. விவசாயிகள், தொழில்துறையினர், மகளிர் உட்பட பல்வேறு தரப்பினரின் வரவேற்பை இந்த பண்பலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 20வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள், தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சி என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன்வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அரியலூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுப்பிரமணியன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். செப்டி டேங்கிற்கு கான்கிரீட் போட்டு அதற்கான பலகைகளை அகற்றும் பணியில் ராமச்சந்திரன், பாஸ்கர், தினகரன் ஆகிய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது செப்டி டேங்கிற்குள் இறங்கிய 3 தொழிலாளர்களும் மூச்சு திணறல் காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அருகில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக செந்துறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 பேரையும் ஆபத்தான நிலையில் மீட்டனர். பின்னர் அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக செந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது 3 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த 3 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கதர் கிராம வாரியத்தின் சார்பில் விற்பனை

0: செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: இந்த விற்பனையகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நம்முடைய பணிமனைகள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் இந்த தற்காலிக விற்பனையகங்கள் நாம் தொடங்கி இருக்கிறோம். இங்கு காதியுடைய புடவைகள், காதியின் வாசனை திரவங்கள், இன்று புதியதாக காதியில் இந்த மின்னல் என்று புளோர் கிளீனர் மற்றும் நம்முடைய முக்கியமான இந்த கிளீனிங் எல்லாமே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்துடைய தேன் உலக பிரசித்தி பெற்றது. அதையும் நம்ம காதி விற்பனையகத்தில் காதி மூலியமாக அந்த விஷயங்களும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருடம் 1 கோடி ரூபாய் இலக்கு நம்முடைய காதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி அதிகமான விற்பனை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 600 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 16 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று BJP குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இன்னும் சொல்லுவில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகானம். முதல் பாடல் புன்னகைப்பூவே, படத்திற்காக தேவன் ஹரிணி பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. பிரேம்குமார்.
1: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் போஷன் அபியான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு அங்கன்வாடி நமது பொறுப்பு என்பதை வலியுறுத்தும் வகையில் ஊட்டச்சத்து கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இதில் உடலுக்கு வலிமை தரும் சிறுதானிய உணவுகள், உடல் வளர்ச்சி தரும் உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், பயறு வகைகள், இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகள், சத்தான கீரைகள் மற்றும் காய்கறி வகைகள், தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான பொருட்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் சிறுதானியங்கள் செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் உதவி தேவைப்படும் பெண்களுக்கு 24 சேவை மையம் குறித்து விழிப்புணர்வு தகவல்களும் காட்சிப்படுத்தப்பட்டு கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கண்காட்சியில் நவதானியங்களால் உருவாக்கப்பட்ட மனித உருவம் மற்றும் போட்டோ பாயிண்ட் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கிராம பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது கால்நடை வளர்ப்பாகும். விவசாயம் சார்ந்த தொழிலாகவும் கால்நடைகளை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். கிராமங்களில் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் கால்நடைகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் அரியலூர் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவமனையிலிருந்து தொலைவில் உள்ள கிராமங்கள் மற்றும் அதிக அளவு கால்நடைகள் உள்ள கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் நடைபெறும் அனைத்து சிகிச்சைகள் மற்றும் அனைத்து பணிகளும் இலவசமாக மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் தொடங்கியது. சிறுவலூர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற முகாமை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தாமரை ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். முகாமில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் ஆகியவற்றையும் பார்வையிட்டார். இதனையடுத்து சிறந்த பசுக்கள் மற்றும் சிறந்த கன்றுகளை பராமரித்தவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினார். இம்முகாமில் கன்றுகள் மற்றும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம், உள்ளூர் நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி, காளைகள் மற்றும் வெள்ளாட்டு கிடாக்களுக்கு ஆண்மை நீக்கம், கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், சினைப்பிடிக்காத மாடுகளுக்கு மருந்து நீக்க சிகிச்சை உள்ளிட்ட 13 வகையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. முகாமில் கால்நடை உதவி மருத்துவர்கள், உதவியாளர்கள் ஆகியோர் சிகிச்சை அளித்தனர். மேலும் முகாமில் சிறுவலூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
2: அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதி ஆய்வுக் கூட்டம் மற்றும் மேலாண்மை குழு திட்டப்பணிகள் குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான மிருணாலினி தலைமையில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தின் கனிம வள நிதியிலிருந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, நீர்வளத்துறை, சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த கருத்துருக்களும், திட்டப்பணிகளின் எண்ணிக்கை, திட்ட மதிப்பீடு உள்ளிட்டவைகள் குறித்தும் கேட்டறிந்து திட்டங்களை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை உரிய முறையில் பரிசீலனை செய்து பரிசீலிக்கப்பட்ட முன்மொழிவுகளை துறை வாரியாக வகைப்படுத்தி அதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தெரிவித்தார். இக்கூட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
1: அரியலூர் மாவட்டம் வேளாக்குறிச்சி கிராமத்தில் வளர்ந்த பாரதம் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்க திட்டத்தின் கீழ் 22 மற்றும் 23 கிளை வாய்க்கால்கள் 4.5 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிளை வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது பணிகளின் தற்போதைய நிலை மற்றும் பணியாளர்களின் வருகை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் வரவிருக்கும் பருவமழையை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள பணிகளை உரிய காலத்திற்குள் தரமாகவும் விரைவாகவும் முடித்திட அறிவுறுத்தினார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுய உதவிக்குழு பெண்கள் பல்வேறு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இவ்வாறு சுய உதவிக்குழு பெண்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையிலும் கல்லூரி மாணவர்களிடையே இப்பொருட்களை கொண்டு சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தத்தனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரி சந்தை அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி திறந்து வைத்து சுய உதவிக்குழுக்களால் தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்களை பார்வையிட்டு அது குறித்து சுய உதவிக்குழு பெண்களிடம் கேட்டறிந்தார். இதில் சுய உதவிக்குழு பெண்களால் தயாரிக்கப்பட்ட பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ், கைத்தறி நெசவு குழுவினரால் தயாரிக்கப்பட்ட பட்டுப்புடவை மற்றும் கைத்தறி ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள், நவதானியங்களால் தயாரிக்கப்பட்ட சத்து மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. 3 நடைபெற்ற கல்லூரி சந்தை கண்காட்சியில் பல்வேறு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயனடையும் வகையில் இது தொடங்கப்பட்டுள்ளது. இதனை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. ராம்குமார். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர் சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இது தொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும் இதன் மூலம் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் 8ஆம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்த ஒரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான், மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும், அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
5: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2ஆம் தேதி பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து இதை நாங்க கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்க சீர்படுத்த ஆரம்பிச்சோம். கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்களில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களுமே நாங்க வந்து தூர்வாரணும், இல்லைன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சோம்.
4: நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
6: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இனிமே தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 பேர் வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை ஒட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தரன் பகுதியில் இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும், அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் பினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாஸும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. ஃபேட்ச்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
7: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
8: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
9: RBI சொல்கிறது,
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். அவகோடா மரத்தில் தண்டு துளைப்பான் மேலாண்மை, பாதிக்கப்பட்ட மரங்களை அகற்றி அழிக்கவும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு டை மெத்தையாட் 2.0 மில்லி லிட்டர் என்ற அளவில் வருடத்திற்கு 2 முறை மரத்தினுடைய தண்டின் அடிப்பகுதியில் தடவவும். பருவமழை முடிந்த பிறகு வண்டுகள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அப்பகுதியில் காய்ந்த பட்டைகளை சுரண்டிய பிறகு தார் மற்றும் மண்ணெண்ணெயை 1:2 என்ற விதத்தில் தடவவும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2

5 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோதாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்ஃபியூ ரோசிலியம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டேர் என்ற அளவில் இட வேண்டும். இஞ்சி மென் அழுகல் மேலாண்மை போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதைக்கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிழங்குகளுக்கு மான்கோசோப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 3 கிராம் லிட்டர் அல்லது 200 BBM ஸ்ட்ரோ சைக்ளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நேர்த்தி செய்யலாம். நோயுற்ற வயலில் பாதித்த களை காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் ஃபோர்டாக்ஸ் கலவையை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அளிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலையில் கொப்புள கருகல் நோய் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும். ஹெக்ஸோகோனசோல் 200 மில்லி, காப்பர் ஆக்சைடு குளோரைடு 210 கிராம், ஹெக்டேருக்கு 5 நாட்கள் இடைவெளியில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம், ஃப்ருஃபிகோன்சோல் 200 மில்லி லிட்டர், ஹெக்டேருக்கு 10 நாட்கள் இடைவெளியில் குறிப்பாக ஜூன் முதல் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் முதல் நவம்பர் மாதங்களில் தெளிக்கவும். எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை தவிர்த்து நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிடவும். மத்திய பூச்சிக்கொல்லி வாரிய பரிந்துரைகள். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எச் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.
1: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க.
2: வணக்கம், என் பேரு கார்த்திக்ன்ட்டு, நான் சோலூர்ல சுமரடையில் என்ற இடத்துல வசிச்சுட்டு வந்துட்டுக்கிறேன்.
1: சரிங்க, இப்போ பசுமாடு வளர்ப்பு வந்து எப்படி வளர்க்குறீங்க, அதை பத்தி சொன்னாங்க.
2: கோடை காலத்துலன்னு பாத்தீங்கன்னா மாடுங்க தண்ணிக்காகத்தான் ஆர்வமா இருக்கும். முக்கியமா அந்த பில் மேய்ச்சல் போடுற இடத்துல, வீட்டுல கட்டி வளர்க்குற மாடுங்க நிறைய இருக்கு, இதுல மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாடுகளும் நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போச்சுன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாடுகளை பராமரிப்பு கம்மின்னுவாங்க. எங்க தண்ணி தேங்கி நிக்கிதோ அந்த இடத்துல தண்ணியை குடிக்கிறதுக்கு தான் அது ஆர்வம் பார்க்கும். அப்ப பாக்கக்குள்ள அதுல வந்துட்டு பாக்டீரியாக்கள் அந்த மாதிரி, அதனாலதான் மாடுங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் வரப்போகுது. அதை வந்துட்டு நம்ம மாடை அந்த சமயத்துக்கு பராமரிக்கிற மாதிரி, நம்ம அந்த மாடு மேய்ச்சலுக்கு போற சமயத்துல அந்த தண்ணி, அதுக்கு என்ன தேவையான தண்ணி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அதை வந்துட்டு நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு பாத்துக்கணும். இப்ப மேய்ச்சலுக்கு போற மாட்டுக்கு இது சரி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மாட்டுகள் பாத்தீங்கன்னா எப்பவும் வழக்க போல அதை பாதுகாத்துட்டே வந்துட்டு இருப்பாங்க, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க.
1: இப்ப தீவன முறைகள் சொல்லுங்க, என்னென்ன தீவனங்கள் வந்து கொடுக்குறீங்க?
2: நாங்க மேக்சிமம் தீவனம் வந்துட்டு கலப்பு தீவனம், மக்காசோளம், தேங்காய் புணாக்கு, குச்சி புணாக்கு, பருத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்துட்டு கலப்படமா பண்ணி நாங்க அதுக்கு உண்டான முறையில அதை நாங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த மாடுங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சுடுதண்ணில போட்டு நல்லா ஊற வச்சு அதை வந்துட்டு நல்ல ஒரு பாயில்டு வர அளவுக்கு பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீவனத்தை நாங்க மாட்டுக்கு கொடுப்பாங்க. அது கொடுத்தது போக திருப்பியும் மேற்கொண்டு அதை தண்ணி, அதுக்கு வந்துட்டு தண்ணி தான் முக்கியமா இருக்கும். அந்த தீவனம் கொடுத்ததுக்கு அப்புறமும் தண்ணியை கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசும்புல் பில்லுங்க நிறைய வகைகள் இருக்கு, கேரட் தலை அந்த மாதிரி செடி கொடிகள் நிறைய அதிகமா பச்சை பயிராத்தான் போடுவாங்க. எந்த மாதிரி வறட்சி காலத்திலேயானாலும் சரி குடும்பத்துல ஒருத்தரா பார்த்து பராமரிச்சுட்டு வருவாங்க. கோடை காலத்துல வந்துட்டு பூச்சிகள் வந்துட்டு எங்க ஈரத்தன்மை ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துல தான் போகும். இந்த பில்லுல கேரட்டு தலை அந்த மாதிரி செடி கொடிகள்ல வந்துட்டு பூச்சிகள் ஜாஸ்தி இருக்கும். அந்த சமயத்துல அதை உதறி கிளீன் பண்ணி ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் அதை வந்துட்டு போட்டோம்னா பூச்சிகள் இதா இருந்தாலும் அந்த மாதிரி வெளியே போயிடும்.
1: இப்போ பசுமாட்டுக்கு தீவனத்தை கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய முறைகள் என்னென்ன
2: இருக்கு? கலப்பு தீவனம் எப்படின்னா ஒரு மாட்டுக்கு ஒரு தீவனம் கொடுத்துட்டு இருக்கிறோம்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற தீவனத்தை கொடுக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு உடம்புக்கு ஒத்து போற அளவுக்கு அந்த தீவனத்தை மாத்தி மாத்தி கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்புறம் அதிகரிக்கணுமே தவிர எடுத்தோடனே நம்ம அதிகரிச்ச வேற தீவனத்தை போட்டு இது பண்ணக்கூடாது. அது ஒண்ணு. பசுந்தீவனம் சரிங்களா, பசுந்தீவனம்ன்றது இப்ப மேக்சிமம் நீலகிரியில் மேக்சிமம் எல்லாருமே பசுந்தீவனத்தை கொடுப்பாங்க, பில்லு அந்த மாதிரி இதான் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்துட்டு ஜீரணம் செரிக்கக்கூடிய இது வந்துட்டு முக்கியமா தேவை மாட்டுங்களுக்கு. தண்ணி வந்துட்டு தேவையான அளவு தண்ணி இருக்காது மேய்ச்சல் போற இடத்துல. சாப்பிடுற பொருள் வந்துட்டு அது ஆடா சாப்பிடுமா இல்ல சாஃப்டா சாப்பிடுமான்றது அதுக்கு தெரியாது. மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் செரிக்கக்கூடிய ஒரு பில்லுகளை போடணும் மாட்டுக்கு. முக்கியமா அது கூட வந்துட்டு அந்த தீவனத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தாது உப்பை வந்துட்டு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து கொடுத்தோம்னா அந்த மாட்டுக்கு வந்துட்டு செரிமானம் சீக்கிரமாகும்.
1: இப்ப கொட்டகை பராமரிப்பு எப்படி பண்ணணுங்க?
2: கொட்டகை வந்துட்டு நம்ம பராமரிக்க வேண்டிய இதுதான், நிழலா இருந்து பராமரிக்கணும். மேய்ச்சலுக்கு போற மாடுகள் அதுக்கு தேவையான நிழல், அது மேய்க்கக்கூடிய மேயிற சமயத்துல அது மேய்ஞ்சிட்டு வரும். வீட்டிலேயே நம்ம வளர்க்கிறோம்னா அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நடமாட்டம் எப்படின்னா அந்த கோடை காலத்துல கொஞ்சம் நடந்து போய் நடந்து வர்ற அளவுக்கு பண்ணி அந்த கொட்டகையில வந்து சேர்த்தக்குள்ள நல்ல ஒரு டெம்பரேச்சர், ஒரு நார்மலா ஒரு நிழலா இருக்கிற இடத்துல, குளுமைத்தன்மை இருக்கிற இடத்துல அந்த மாடை வச்சிங்கன்னா கொஞ்சம் மிகவும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மாடை நல்ல உடம்பு தேய்ச்சி விட்டு அதை குளிக்க வைக்கிறது அந்த சமயத்துல முக்கியமா பார்க்கணும். தண்ணி நல்ல தண்ணியை ஊத்தி அதை வந்துட்டு உடம்புல கையால நல்லா தேய்ச்சி அதை பராமரிச்சுட்டு வந்தோம்னால அதே அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவமா இருக்குங்க. அதே மாதிரி இன்னொண்ணுங்க, இப்ப அது படுக்கக்கூடிய சமயத்துல வேஸ்டேஜ் அந்த பில்லுங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை சாப்பிட போக அந்த பில்லுகள் எல்லாம் இருக்கிறது அதுக்கு படுக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி இது பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு போனாலும் இன்னொரு மாட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்லது. எப்படின்னா மேக்சிமம் மூலிகை செடிகள் தான் நீலகிரியில் இருக்கிறது, அது வந்துட்டு படுக்க தலையை போட்டாலும் கூட அந்த மாறுகள் அந்த உடம்புகளுக்கு வந்துட்டு அந்த பூச்சித்தன்மை வந்துட்டு ஏறாது சீக்கிரமா. அப்ப மாடு வந்துட்டு நல்லா இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம பாதிப்பு இல்லாம இருக்குங்க.
1: சரிங்க, இந்த பசுமாடு வளர்ப்புல ஒரு பசுமாடு சினையா இருக்கும் போது அதை வந்து எப்படி பராமரிக்கணும், அதை பத்தி சொல்லுங்க.
2: அது மாடு வந்துட்டு அந்த பிரசவத்துக்கு முன்னாடி, மாடு வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டி ஈன்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்துட்டு அந்த மாடை வந்துட்டு முக்கியமா பராமரிக்கணுங்க சரிங்களா. அது வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அது தாயோட வயிற்றுல இருக்கக்குள்ளதான் அது தாய் சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமா தான் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து அந்த மாடை வந்துட்டு நம்ம நல்லா பராமரிக்கணுங்க. பராமரிக்கிறது எப்படின்னா அது அதுக்கு தீவனங்கள், அதுக்கு உணவு, அதெல்லாம் வந்துட்டு இப்ப நாங்க சொன்ன மாதிரி இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அது கூட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்றுக்குட்டி வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா உள்ள இருக்கும் வயித்துல. அப்புறம் ஈன்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டி வந்துட்டு நல்லா எடையுள்ள ஒரு 20 கிலோக்கு மேல வரும் கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டி வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா பிறந்திருக்குன்றது ஒரு அர்த்தம்.
1: சரிங்க, இந்த பசுமாடு வளர்ப்புல இந்த கிடாரி பராமரிப்பு அதை பத்தி சொல்லுங்க. இந்த கிடாரியை வந்து எப்படி பராமரிக்கணும்?
2: கிடாரி பராமரிப்புன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயங்க. அதை சொல்ல போச்சுன்னா எப்படின்னா, இப்ப நார்மலா எடுத்துக்கிச்சுன்னா அந்த பசுமாட்டுக்கு வந்துட்டு அனுபவம் ஜாஸ்தினக்குள்ள அந்த கன்றுக்குட்டி ஈன்று எடுத்திருக்கும், அதனால அது அதோட பக்குவத்துக்கு இருக்கும் அதுக்குன்ற தெரியாது. இப்ப கிடாரினக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு வந்துட்டு புதுசா எப்படின்னா அது கருத்தரிச்சு அந்த கன்றுக்குட்டி ஈன்றும் போது அதுக்கு வந்துட்டு அதுக்கு அந்த இது தெரியாது. தரமான நல்ல குச்சி புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அந்த மாதிரி பருத்தி கொட்டை, சோளம், அந்த மாதிரி தவிடுகள் செஞ்ச கடலை பருப்பு, அந்த மாதிரி கடலை, அந்த இதுல செய்யக்கூடிய ஒரு தீவனங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து அப்புறம் பசு தீவனங்கள் அதெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு போட்டு வந்தோம்னா அது அந்த கன்றுக்குட்டி வந்துட்டு ஈன்ற போது நல்லா இருக்கும். அதே போல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிடாரி வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் சரிங்களா. அந்த கருத்தை தரிக்கிறதுக்கு அந்த இது கொடுக்கக்குள்ள அந்த மாட்டு உரிமைதாரர் என்ன பண்ணோம்னா அந்த கிடாரி நல்லா அந்த பக்குவத்துக்கு இருக்கான்ற ஒரு முறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அந்த கிராசிங் கொடுக்கணும். அதே போல அடுத்தது வந்துட்டு மாடு

0: அடுத்து நல்ல ஹெல்த்தியா ஸ்ட்ரென்த்தா இருக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான உலர்த்திவனங்கள் தான் கொடுத்துட்டு வரணும், அவசியம் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்துட்டு எடை தான். ஏன்னா வயதான கெடாரிகள்னால நல்ல கன்று வந்துட்டு ஈன்றெடுக்க முடியும். அதனால எப்படின்னா நெளிஞ்சு போன மெலிசா இருக்கிற கெடாரி, நல்ல உடம்பு இல்லாம இருக்கிற கெடாரியும் ஆகாது, கன்று ஈன்னா மிகவும் சிரமப்படும். அதனால காரணம் வந்துட்டு உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்காது, அப்படி இருக்குங்க. அந்த கன்றுக்குட்டியை பராமரிக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டியை வந்துட்டு நல்லா பராமரிக்கணும். எப்படின்னா தனி அதுக்குன்ட்டு ஒரு தனி ஒரு பக்குவமா பண்ணிட்டு வரணும். மேய்ச்சலுக்கு தனியா நல்ல நடமாடுற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வரணும். அப்புறம் வந்துட்டு பராமரிக்க பசும் தீவனம் வாரத்துக்கு 2-3 கிலோ அடர்த்தீவன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கெடாரின்றக்குள்ள வந்துட்டு அதை வந்துட்டு தனி ஒரு கவரத்துக்கு கொண்டு வரணும். கொட்டகையில பாத்தீங்கன்னா கொட்டகையில இட வசதி இருக்காது. இட வசதி இல்லைன்னா கூட அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பஞ்ச் அடிச்சு அந்த இடத்துல தனியா பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அதுக்கு கெடாரிக்கு தண்ணிமா கண்டிப்பா வேணும்.
1: சினை மாடுகள் பராமரிப்பு எப்படி பண்ணணும்?
0: சினை மாடு பராமரிப்புன்றது பாத்தீங்கன்னா அந்த சினை மாடு வந்துட்டு பராமரிக்கிறது வந்துட்டு அடர்த்தீவனம், பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஆடா பில்லு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கிற பில்லா கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1-1.5 கிலோ 1-1.75 கிலோ அந்த அளவுக்கு வந்துட்டு தீவனத்தை வந்துட்டு கலப்பு தீவனமாவும் கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த கன்றுக்குட்டி ஈனும் போது அதே போல பாத்தீங்கன்னா அதிகமா கொடுக்கணும் தரமான பயிர் வகைகள், இந்த கொள்ளு பச்சரிசி இந்த கோதுமை இந்த கடலை பருப்பு அந்த மாதிரி தீவனங்களை கொடுக்கறது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தா இருக்கும். உடம்புக்கு குண்டாவும் இருக்கக்கூடாது, ஒல்லியாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு மாடு வந்துட்டு பராமரிக்கிற முறையில இருக்கு. மேய்ச்சல் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு கவனமா கூட்டிட்டு வர அளவுக்கு இருக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் வந்துட்டு நிறைய மாடுகள் மேய்ந்துட்டு இருக்கோ அப்போ முட்டோ அந்த மாதிரி சமயத்துல ஏன்னா அந்த கன்றுக்குட்டி வந்துட்டு அந்த சென்ன மாட்டுக்கு வந்துட்டு முட்டக்கூடாது, நாய்ங்க பக்கத்துல இருக்கக்கூடாது, ஒரு விழுகக்கூடாத இடத்துல நீலகிரியில பாத்தீங்கன்னா நிறைய மேடு பள்ளமா தான் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல விழுந்துரும், பராமரிக்கணும். மாடுங்க முட்டாத அளவுக்கு அதை வந்துட்டு கவனிப்பா தனியா ஒரு கவனிப்பு எடுத்துக்கணும். கோடை காலத்துல முக்கியமா அந்த மாட்டுக்கு வந்துட்டு நிழல் தேவைப்படும். இப்ப கட்டி போடக்குள்ள அந்த சென மாச சமயத்துல பாத்தீங்கன்னா அதை நிழல்லையோ அதுக்கு தேவையான தண்ணி அந்த மாதிரி மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரம் நடக்க வைக்கணும், அப்படியே கயிறு புடிச்சிட்டு அப்படியே நடக்க வச்சு கூட்டிட்டு வரணும் மேய்ச்சலுக்கு. அப்போ அந்த மாதிரி சமயத்துல பார்த்து பக்குவமா அதை பார்த்துட்டு இது பண்ணிட்டு வரணும். தண்ணி அப்புறம் இப்ப கால்சியம் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா அந்த கோடை காலத்துல மாட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குங்க.
1: சரிங்க, இந்த பசுமாடு வளர்ப்புல பால் கறக்கும் முறை இதை பத்தி சொல்லுங்க.
0: இப்போ பால் கறக்குற முறை பாத்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக கிராம மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு இந்த கையில் தான் கறப்பாங்க பார்த்துருப்பீங்க. நகர்ப்புற இதில் தான் வந்துட்டு அந்த பால் கறக்கிறதுக்கான எந்திரம் வச்சுருப்பாங்க, மிஷின் அதை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மிஷின் வச்சு கறக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த மிஷினை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா சுத்தப்படணும். பால் கறந்ததுக்கப்புறமே அதை நல்லா சுத்தப்படுத்தி வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்தது மாடை வந்துட்டு பால் கறக்கக்குள்ளேயே சுத்தமாக கழுவி பால் கறக்கிறதுக்கான அந்த மிஷினை எந்திரத்தை போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாருக்கு வந்துட்டு சுடுதண்ணி நல்லா சுடுதண்ணி காய வச்சு பொட்டாஸ் அந்த பொட்டாச டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு இது போட்டோம்னா அந்த போட்டுட்டு அந்த தண்ணியில கரைச்சிட்டு அந்த மாரை கழுவுனா அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் பாக்டீரியாக்கள் வந்துட்டு எல்லாமே வெளியே அப்சர்வ் பண்ணிடும். மாடை வந்துட்டு நல்லா கழுவுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வந்துட்டு எந்த ஒரு இதுவும் வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பால் கறக்குள்ள அந்த மிஷின்ல கறப்பாங்க. அந்த கறக்குள்ள அந்த மிஷின் அதை நான் முதவே சொன்ன மாதிரி அந்த மிஷினை வந்து கழுவுனதுக்கு அப்புறம் அந்த எந்திரத்தை வந்துட்டு நல்லபடியா சுத்தமா எடுத்து வச்சிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கையில கறக்கக்கூடிய ஒரு தன்மத்தா இருக்கு. பால் வந்துட்டு நல்ல சுடுதண்ணில வழக்கமா கிராமத்துல வந்துட்டு சுடுதண்ணில கலவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய், அந்த பால் கறக்கிறதுக்கான எண்ணெய்கள் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு கிண்ணத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர்ல அந்த மாதிரி ஏதாவது ஊத்திட்டு தாங்க அந்த மாருக்கு தடவிட்டு கறப்பாங்க. அந்த எண்ணெயை வந்துட்டு முக்கியமா பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏன்னா அந்த கொசுக்கள் அந்த கிருமிகள் அந்த இதுல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதே எண்ணெய் நாளைக்கு அந்த அப்ளை பண்ணி அந்த பால கறக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு பூச்சிகள் உண்டாகும். அந்த கிருமிரியா அந்த பாக்டீரியா வந்துட்டு அந்த அந்த கொசுக்களோட இது வந்துட்டு அந்த தன்மை அந்த மாருக்கு போகும். அந்த மாரு அப்படியே பூச்சி ஆகும், நாளைக்கு அப்படியே அந்த பூச்சி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி போய் இதாயிரும். அதை பாத்தீங்கன்னா அது முக்கியமா அன்னைக்கு எண்ணிக்கு தேவைப்படுது அந்த எண்ணெயை அன்னைக்கு யூஸ் பண்ற மாதிரி நாங்க அதை வந்துட்டு முக்கியமா பயன்படுத்திக்கணுங்க. கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மாட்டோட மார்ல வந்துட்டு நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். அதை வந்துட்டு எல்லா மாடையும் கறந்ததுக்கு அப்புறம் அந்த நோய் இருக்கக்கூடிய மாடுகள் வந்துட்டு அடுத்ததா கடைசியா அந்த பாலை கறந்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நோய் வந்துட்டு மார் நோயின்னு இருக்கும், சரிங்களா. மாறுல வந்துட்டு இந்த பால் கட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அந்த காம்பை வந்துட்டு அடஸ்தி கடைசியில கறந்து அதை எடுத்துக்கணுங்க.
1: சரி, இப்போ கோடை காலத்துல தனியா நோய்கள் வந்து தாக்கக்கூடியதா இருக்குங்களா? அப்படி தாக்குச்சுன்னா என்னென்ன பராமரிப்பு பண்றீங்க?
0: கோடை காலத்துல மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாடுங்க வந்துட்டு அப்படின்னா அந்த ஓய்வு எடுக்கிற சமயத்துல அது நிழல்னு சொல்லி போய் படுக்கிற பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உண்ணிகள் அந்த மாதிரி நிறைய அதிகமாவே இருக்கு. அந்த உண்ணியோட தாக்கம் வந்துட்டு அதுல அதிகமா இருக்கும், அது ரத்த உறிஞ்சக்கூடிய ஒரு இது, அதனாலயும் முக்கியமா அந்த நோய் எதிர்ப்புகள் வரலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த கொசுகள் நாட்டு மருத்துவத்துல சாதாரணமா கொண்டு போச்சுன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெறும் விளக்கெண்ணெய், மாட்டுக்கு வந்துட்டு அந்த கொம்பு சுழில அந்த முதுகுல அந்த வால் கிட்ட விளக்கெண்ணெய் வந்துட்டு நல்லா தேய்ச்சி விடுவாங்க. அதை தேய்ச்சிங்கன்னா அந்த குளுமை தன்மை அந்த மாட்டுக்கு ரொம்பவே கிடைக்கும். அது மாட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கொசுகள் அந்த மாதிரி தாக்கம் எதுவா இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் அந்த தீவனத்து கூட இஞ்சி பூண்டு ஓமம் வெங்காயம் வெந்தயம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பொருட்கள் இருக்கு, அதை வந்துட்டு அரைச்சு அந்த தீவனத்துல கலந்து அதுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமா கிடைக்கும். அப்போ அது பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்துவமா இருக்கும் அந்த வெயில் கோடை காலத்துல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல முக்கியமா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பராமரிக்கக்கூடிய விஷயம், இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா நிறையவே அதுக்கு வந்துட்டு அந்த தாக்கம் வந்துட்டு அதிகமாவே இருந்துட்டே இருக்கும். அந்த சமயத்துல இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா மாட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும்.
1: ஒரு பசுமாடு கன்று ஈன்றுச்சுன்னா அதை வந்து எப்படி பராமரிக்கணும்?
0: கன்றுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாடு குட்டி போட்டோன்னு அந்த கன்றுக்குட்டியை வந்துட்டு நல்லா வந்துட்டு அது நாக்கால வந்துட்டு நல்லா நக்கும். அந்த நக்குள்ள அதோட இது வந்துட்டு தாயோட அந்த மாட்டோட நாக்கோட இது வந்துட்டு தன்மை ஜாஸ்தி, எப்படின்னா அந்த ஈரத்தன்மையை சீக்கிரம் உரியக்கூடிய இதா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியை வந்துட்டு நல்லா நாங்களும் எப்படின்னா நல்லா தொடக்கணும், நல்லா காஞ்ச இதுக்கு வந்துட்டு நல்லா கண்ணுக்குட்டியை தொடக்கணும். தொடச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி மாடு தாயை வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு கழுவணும் பொட்டாஷ் அந்த இதில் வந்துட்டு தண்ணியில் கலக்கி அதை வந்துட்டு நல்ல கைகளால் நல்லா தேய்ச்சி கழுவி சுடு தண்ணியில் வச்சு கழுவி இது பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து ஒரு அதுக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணி ஒரு வெது வெதுப்பான தண்ணியை அந்த இதுக்கு கொடுக்கணும். கண்ணுக்குட்டி போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில மாட்டுக்கு மாரில் கண்ணுக்குட்டி போடுறதுக்கு முன்னாடி ஆனாலும் சரி கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் ஆனாலும் சரி அந்த மாரில் வந்துட்டு தண்ணி கோத்துக்கும் நீர் கோத்துக்கும். அது பார்த்தீங்கன்னா அது வழக்கமாக எல்லாத்துக்கும் ஒரு சில மாட்டுகளுக்கு வர்ற இது தான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம அது கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் அதே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த தாய்க்கொடி இருக்கும் அந்த தொப்புள் கொடி இருக்கும் அதை வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டியோட இதை வந்துட்டு கரெக்டாக பக்குவமாக அதை பார்த்துக்கணும், அந்த கண்ணுக்குட்டியோட இதுலேயும் கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் அதிக பால் உற்பத்தி வரும், பால் உற்பத்திக்கான இதுவும் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீவனம் கலப்பு தீவனம் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாட்டுக்கு இந்த சொரக்காய் அந்த மாதிரி தாது உப்பு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அதுக்கு வந்துட்டு இந்த கொள்ளு அந்த மாதிரி இதில் வந்துட்டு நல்ல ஒரு அதுக்கு வந்துட்டு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது மாடு வந்துட்டு நல்ல ஒரு ஊக்கமாகவும் இருக்கும், பாலோட தன்மையும் அதிகமாகவே இருந்துகிட்டே வருங்க. அது ஒன்று. அப்போ சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் இந்த மாடு அடிப்படையக்கூடிய இது வந்துட்டு சீக்கிரமாக வரும், முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா மாடுகள் வந்துட்டு சாதாரணமாக இருக்கும், அந்த கண்ணுக்குட்டி போட்டப்போமோ அது வந்துட்டு சாதாரணமாக நடக்கக்குள்ளேயே நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது நடக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் பராமரித்து பார்த்துக்கணும். அப்புறம் இனி அதே போல் அந்த மாடு வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டி இதை வந்துட்டு பாலை வந்துட்டு முக்கியமாக அந்த பாலை வந்துட்டு எல்லாமே கண்ணுக்குட்டி குடிக்க போக நம்ம பால் கறந்து எடுக்கிற பாலை வந்துட்டு சுத்தமாக கறந்து எடுத்துடணும், அந்த மாரிலேயே தேக்கி மிச்சப்படுத்தி வைக்கக்கூடாது. ஏன்னா அதனால அந்த பால் வந்துட்டு கட்டக்கூடுறதுனால அடுத்தது அந்த கண்ணுக்குட்டிக்கு சாப்பிட்றதுனாலையும் அந்த பால் வந்துட்டு ரொம்பவே பாதிப்பு அந்த மாட்டுக்கு அதிகமாகவும் இருக்கும், அந்த கண்ணுக்குட்டிக்கும் அதிகமாக இருக்கும். கோடை காலத்திலேயே அதே வந்துட்டு இந்த கண்ணுக்குட்டி போட்ட மாட்டுக்கானாலும் சரி எதுக்கானாலும் சரிங்க அதுக்கு வந்துட்டு குடிக்கக்கூடிய தண்ணி இந்த இதை நிழல் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான பொருள். அது வந்துட்டு நம்ம மாதிரி இருந்தால் அது நம்ம கேட்போம். இது வந்துட்டு கட்டி போடுற மாடு சாதாரணமாக அந்த மேய்ச்சலுக்கு போகிற மாடு வந்துட்டு அதோட இதுக்கு அதை தேடிக்கும்.
1: கறந்த பாலை வந்து கோடை காலத்தில் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதை வந்து எப்படி பாதுகாப்பு பண்ணணுங்க?
0: பால் சீக்கிரம் கெட்டு போயிருதுன்னு இந்த கோடை காலத்தில் முக்கியமாக இந்த கோடை காலத்தில் வந்துட்டு கேட்டிருக்காங்க, பால் கெட்டு போயிருது கால் கெட்டு போயிருதுன்னு. பால் கெட்டு போகிறதுக்கு அது மாட்டோட காரணமும் இல்லை யாரோட காரணமும் இல்லை, அதுக்கு வந்துட்டு சூடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த பாலோட இது வந்துட்டு கெட்டு போயிருது சீக்கிரமா. அதுக்கு வந்துட்டு என்ன பண்றோம்னா, அந்த பால் கறக்கிறப்போ அந்த கறந்த உடனே அது பாத்தீங்கன்னா மூடி வந்துட்டு நல்லா அழுத்தமா போட்டுருவாங்க பால் கறக்கிறவங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது மூடி வந்துட்டு அந்த ஏர் ரோல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மூடியை போடுற ஒண்ணு முக்கியமா அது ஒண்ணு பழகிக்கணு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பாலை கறந்து எடுத்து வைக்கக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த இப்போ வந்துட்டு மேக்சிமம் நீலகிரியில வந்துட்டு ரெண்டு வேளையும் பால் வந்துட்டு ஒரே வேளையா ஊத்துறது, நைட் கறக்குற பாலும் காலையில கறக்குற பாலும் ஒரே வேளையாத்தான் ஊத்துறது. இப்போ பிளைன்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ கறக்குற பால் அப்பவே கொண்டு போய் டைரிக்கு ஊத்திடுவோம். இப்போ வந்துட்டு இங்க நீலகிரியில அந்த மாதிரி பண்ணக்கூடிய வசதி இல்ல. அதனால என்ன பண்றீங்கன்னா, அந்த கோடை காலத்துல வந்துட்டு அந்த பாலை வந்துட்டு ஒரு பேசன்ல சரிங்களா நல்ல பச்சை தண்ணியை வச்சு அந்த பச்சை தண்ணியில வந்துட்டு அந்த தூக்கு அந்த பால் கறந்து வச்சிருப்போம் இல்லைங்களா தூக்கு, அந்த தூக்கை வந்துட்டு உள்ள தண்ணியில முங்கலாப்புல வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா அது ஒரு ஈரத்தன்மை அந்த சில்னஸ்லயே இருக்கிறதுனால அந்த வந்துட்டு பால் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. இந்த பால் கறக்குற தூக்கு இருக்கு இல்லைங்களா, கழுவுறது வந்துட்டு நல்ல சோப் போட்டு கழுவாங்க. கழுவுனதுக்கப்புறம் கழுவுனது இல்லாம நல்ல ஒரு டைம் சுடுதண்ணியில நல்லா சுத்தமா கழுவுனதுக்கு அப்புறம் அடுத்தது பால் கறங்க சரிங்களா. அது ஒண்ணு முக்கியமான விஷயம் அந்த பால் கறக்கக்கூடிய இதுல அந்த சோப்பு போட்டு கழுவுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சுடுதண்ணி போட்டு தனியா கழுவி எடுத்துங்க. கழுவி எடுத்துட்டு அந்த பால் கறங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பால் கறக்குற பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த சுடுதண்ணியில் கழுவுறது இல்லாமல் நம்ம கைகள் சுத்தமாக இருக்கணும். அந்த நகை கண்களில் வந்துட்டு சோப்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதுவும் பால் கெடுறதுக்கான ஒரு நிறைய அறிகுறி இருக்குது. கையும் நல்லா கழுவணும், மாறு மாட்டோட மாறும் நல்லா சுத்தமாக கழுவி அதை எடுத்துக்கணுங்க.
1: சரிங்க, நிகழ்ச்சியில் இதுவரை பசுமாடு வளர்ப்பை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நன்றி.
0: நன்றிங்க, நன்றி.
2: இதுவரை தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த ஹெச் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம்.
1: மாடுகளை தாக்கும் அடைப்பான் நோய் குறித்த தகவல்களை கேட்கலாம். அடைப்பான் நோய் தமிழ்நாட்டில் தருமபுரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் உதகை ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. செம்மறியாடுகளில் அதிகம் தாக்கம் காணப்படும். பாதிப்பு சதவிகிதம், இறப்பு சதவிகிதம் அதிகமாக காணப்படும். இந்நோய் மனிதர்களையும் தாக்கவல்லது. அடைப்பான் நோய் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் எனப்படும் கரு உண்டாகும் வகை நுண்கிருமியினால் ஏற்படுகிறது. இந்த வகை நுண்கிருமிகள் கரு உண்டான பிறகு மண்ணில் பல வருடங்கள் தங்கியிருந்து நோயினை உண்டாக்க வல்லவை. இந்த நோயினை ஆங்கிலத்தில் ஆந்த்ராக்ஸ் என்பர். கிரேக்க மொழியில் ஆந்த்ராக்ஸ் என்றால் அடுப்புக்கறி என்று பொருள். தோலில் இந்நோய் ஏற்படுத்தும் கொப்புளங்கள் கருமை நிறத்தில் அடுப்புக்கறி போன்று காணப்படும். இந்த நோய் மாடுகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள், ஒட்டகங்கள், பன்றி, நாய், பூனை மற்றும் சிங்கம் போன்ற காட்டு மிருகங்களையும் தாக்கவல்லது. காட்டு மிருகங்கள் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் இறைச்சியினை உண்பதன் மூலம் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடைப்பான் நோய் மனிதர்களையும் தாக்கி நோய் உண்டாக்கவல்லது. மாடுகள் நோய்கிருமிகள் தங்கியுள்ள மேய்ச்சல் நிலங்களில் மேய்வதன் மூலமும் சில வகை கடிக்கும் ஈக்களாலும் இந்நோய் பரவ வாய்ப்புண்டு. இந்நோயினால் பாதிக்கப்பட்ட விலங்கினங்களின் இறைச்சியினை சரிவர சமைக்காமல் உண்பதன் மூலமும் இந்நோய் பரவ வாய்ப்புண்டு. விலங்கினங்களில் இந்த நோய் அதிதீவிரம், தீவிரம், மிதமான வகை, நெடுங்கால வகை என பல்வேறு அளவில் நோயினை ஏற்படுத்துகிறது. மிக தீவிர வகை பெரும்பாலும் மாடுகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள் ஆகியனவற்றை தாக்கவல்லவை. தீவிர வகை மற்றும் மிதமான வகை மாடுகள், செம்மறியாடுகள் மற்றும் குதிரைகளில் காணப்படும். நெடுங்கால வகை குறிப்பாக பன்றிகளில் அதிகம் காணப்படும். பெரும்பாலும் உணவு பாதை வழியாகவே இந்நோய் பரவுகின்றது. கால்நடைகள் உடனுக்குடன் இறந்து வயிறு வீங்கியும் விரைப்பு தன்மையின்றியும் காணப்படும். இயற்கை துவாரங்களில் இரத்த கசிவு காணப்படும். பாதிக்கப்பட்ட மாடுகள் தள்ளாட்டத்துடனும், நடுக்கத்துடனும், மூச்சு சிரமத்துடனும், வலிப்புடனும் இறப்பும் ஏற்படும். நோய் மிக தீவிரமாக ஏற்படும் போது நோய்க்கான அறிகுறிகள் கவனத்திலிருந்து தப்ப வாய்ப்புண்டு. இரத்தம் கட்டாமல் காணப்படும். ஏனெனில் இந்நோய் கிருமி உண்டாக்கும் கிருமி உற்பத்தி செய்யும் ஒருவித நச்சு பாதிக்கப்பட்ட மாட்டில் இரத்தம் கட்டாமல் பார்த்துக் கொள்கிறது. தீவிர வகை பாதிப்பில் காய்ச்சல் அதிக அளவிலும், மாடுகள் அமைதியின்றியும், இதய துடிப்பு அதிகரித்தும், சுவாசம் ஆழ்ந்தும் சோர்ந்தும், தள்ளாட்டத்துடனும், அசை போடுதல் நின்றும், பால் உற்பத்தி அறவே இல்லாமலும் காணப்படும். மேலும் பால் இரத்தம் கலந்தும் தீவிர மஞ்சள் நிறத்துடனும் காணப்பட வாய்ப்பு உண்டு. இரத்த கசிவு, சுவாசிப்பதில் சிரமம், வலிப்பு, கருச்சிதைவு, இறப்பு 48-72 மணி நேரங்களில் ஏற்படும். தோலுக்கு அடியில் வீக்கம், நீர்கோர்ப்பு குறிப்பாக கழுத்துக்கு அடியிலும், தொண்டை பகுதி, தோல் பகுதி, வயிற்றுப்பகுதியிலும் முக்கியமாக நெடுங்கால வகையில் காணப்படும். மனிதர்களில் தோல் வகை, சுவாச வகை மற்றும் உணவு குழாய் வகை என்று மூன்று வகைகளில் இந்நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. மனிதர்களில் 75% தோல் வகை நோய்தான் ஏற்படுகிறது. தோலில் ஏற்படும் வெட்டு புண்கள் வழியாக நோய் கிருமி பரவி நோய் உண்டாகிறது. நோய் உண்டாக்கும் காலம் 12 மணி நேரங்களிலிருந்து 12 நாட்கள் வரையும் ஆகலாம். முழங்கை, முகம் மற்றும் கழுத்து பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட இடத்தில் பூச்சிக்கடி போன்று முதலில் சிவந்து காணப்படும். சுமார் 48-72 மணி நேரத்தில் இது புண்ணாகி தோல் பெயர்ந்து காணப்படும். சுமார் 1-3 சென்டிமீட்டர் அளவு புண்கள் கருத்த திசு இறப்பு மையங்களுடன்

0: காணப்படும். அந்த பகுதி நிணநீர் காய்கள் வீங்கியும் வலியுடனும் காணப்படும். நச்சு கிருமிகள் எதிர்ப்பு மருந்தினை அளித்தல் இறப்பிலிருந்து காப்பாற்றும். தகவல் களஞ்சியத்தில் இதுவரை மாடுகளில் ஏற்படும் அடைப்பான் நோய் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் கருத்துகள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தமிழகத்தில் மது கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும்

0: வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 100,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். மல்யுத்தத்தின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபாக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு அணிவகுப்பில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும்ல உங்களுடைய விருப்பமான பாடல் இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடல் கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண் 9344-1001018. இந்த நம்பர் உள்ளூர் நேயர்களுக்காக. வெளியூர் நேயர்களுக்கு 9342-1001018. புதிய நேயர்களாக இருந்தால் அவங்களுக்கு 8300-1018 இந்த நம்பருக்கு வாங்க, உங்களோட விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்,
2: கேட்குங்களா? வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: நான் கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி வினோபனர் வெள்ளிங்கிரி பசன் சார். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். இரவு மயக்கத்தில் என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: இன்னைக்கு அருமையான இந்த இரவு வேலையிலீங்க, அரண்மனை கிளி படத்துல இருந்தீங்க ஜானை பாடிய வான்மதிய பாடலுங்க. இந்த இரவு வேலை கேட்க அந்த பாட்டு இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. அருமையா குரல், அருமையான குரல், நல்லா பாடியிருப்பாங்க. எல்லாருக்காகவும்
1: நிச்சயமா நிச்சயமா அனைவருக்காகவும் டெடிகேட் பண்ணிடலாம். உங்களுக்கான பாடல் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி, வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: 8 மணிக்கு ஊட்டி பண்பையில் பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன். ஐயா,
0: நலமா இருக்கீங்களா பீமராஜு?
1: நலமா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: சூப்பரா இருக்கும் பீமராஜு,
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: இரவு நேரத்தில் பயங்கர உற்சாகமா வந்திருக்கீங்க, என்ன பாடலுக்காக வந்திருக்கீங்க?
1: படம் வந்து எங்க ஊர் ராஜாத்தி.
0: ஓகே.
1: அப்போ வந்து கல்யாணத்துல ரெக்கார்டுகள் அதிகமா அந்த பாடல் ஓடுச்சு. அந்த பாடல் வந்து பொன்மான தேடி என்ற அற்புதமான பாடல். இரவு நேரத்துல பாடல் கேட்க அனைத்து அன்புகளும் கொடுங்க. பாடல் கேட்கும்
0: நீங்களும் ஏதோ பொன்மான தேட போறீங்களா?
1: கண்டிப்பா.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி.

0: நம்ம கூட அடுத்த காலர் யாருன்னு பார்த்தறலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் கலியூர்ல இருந்து அண்ணாதுரைங்க சார்.
0: அண்ணாதுரை, பயங்கர உற்சாகமா இருக்கீங்களே.
1: ஆமாங்க சார், பாட்டு கேட்கணும்னா உற்சாகம், ரயில் பிடிச்சவங்க பேசுறது உற்சாகம் எனக்கு சார்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்ட்ட பேசுறதுக்கு.
1: கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா உற்சாகத்தோட பேசணும் சார்.
0: ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: எங்க லைன் பிடிச்சி நீங்க நான் கேக்குற பாட்டை கொடுக்கறது ஒரு சின்ன வேலைங்களா?
0: ஓகே, சந்தோஷம் மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம்.
1: படம் வந்து சார், முந்தானை முடிச்சுங்க சார். ஓகே, பாட்டு வா வா வாத்தியாரு இந்த வஞ்சி குடி இந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன் கேட்போம்.
1: நன்றி சார், நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து?
1: மரத்துக்குள வட்டம் தாசர் வீட்டிலேருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேங்க சார். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும் பாலசுப்ரமணியம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம் சார்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ராக பந்தங்கள் படத்துலேருந்து மலரோ நிலவோ அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
1: நன்றிங்க சார்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: சார் வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சத்யநாராயணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார்.
0: எப்படி இருக்கு இந்த இரவு நேரம் எல்லாம்?
1: இரவு நேரம் பாடல் கொடுக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கும்.
0: ஓகே,
1: படம் வந்து எனக்கு பிரம்மா.
0: ஓகே சார்.
1: பாடல் வந்து எங்கிருந்தோ இடம் கோயில்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி சார்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். பேசுறது கேட்க மாட்டேங்க சார்.
0: வணக்கம் சார்.
1: சார் வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சார் குணசேகரன், ஆனைக்கட்டி பண்ணப்படையிலிருந்துங்க சார்.
0: ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓகே, நான் நல்லா இருக்கேங்க சார்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வீட்டில் அனைவரும் நல்லா இருக்காங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் சார்?
1: கேட்க மாட்டேங்க சார். சார் வைகாசி பரதாச்சியில் இருந்தீங்க, நீலக்குயிலேங்கிற பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: ஓகே, தேங்க்யூ.

0: நம்ம அர்த்தநேர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
0: சொல்லுங்க தேவி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மன் கோயில் கிழக்கலை படத்திலிருந்து புவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனுங்கிற பாட்டுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றிங்க சார்.
2: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: கேட்ட அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில். 100வது நாள் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் யாருன்னு கேட்டலாம். பாம்பே கேஸில் சாந்தகுமார், மார்க்கெட், எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன், மசனகுடி சபாபதி, டிஆர் பஜார் சீனிவாசன் இவங்களுக்கு எல்லாத்துக்காக தான் அந்த பாடல் கேட்டாங்க. அவங்களுக்கான பாடல் ஒலிபரப்பாச்சு. இனி அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோவை போகம்பட்டியிலிருந்து குமார் பேசுறேங்க சார்.
0: கோவை போகம்பட்டி குமார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேங்க சார், நலமா இருக்கிறேங்க சார்.
0: ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம் குமார்?
1: மௌன ராகத்திலிருந்துங்க சார், சின்ன சின்ன வண்ண கோயிலுங்க சார், என்னுடைய ஃப்ரெண்டு கனியூர் அண்ணாதுரைக்காகவும் சார், எல்லா நேயர்களுக்காக, எல்லா நேயர்களுக்காக சார்.
0: ஓகே, எல்லாத்துக்காகவும் கொடுத்துடலாம்.
1: சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியோட கடைசி காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பாடல் சீக்கிரம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சார். உழவன் மகன் வந்து செம்மறி ஆடை போடுங்க சார். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி.

நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Not a policy address, it picks out something a common man has done well, explains a scheme in ordinary words, and asks for help with sanitation, water or self-reliance. Radio reaches where nothing else does. The program has given a way of talking to the country that is neither a press conference nor a campaign. Before Mr. Modi, no Indian Prime Minister had ever spoken to the country on a schedule. Sharing his thoughts on the 100th episode of Mann Ki Baat in April 2023, Prime Minister Narendra Modi had said that whether it is about schemes or any subject with which Mann Ki Baat got associated turned into a mass movement.
1: Mann Ki Baat mein pure desh ke kone kone se log jude, har ayu varg ke log jude, beti bachao beti padhao ki baat ho, Swachh Bharat andolan ho, khadi ke prati prem ho, या प्रकृति की बात, आजादी का अमृत महोत्सव हो या फिर अमृत सरोवर की बात, मन की बात जिस विषय से जुड़ा वो जन आंदोलन बन गया और आप लोगों ने बना दिया.
0: Talking to media, eminent actor Aamir Khan said, Mann Ki Baat program has a huge impact on people.
2: मन की बात हैड ए ह्यूज इम्पैक्ट ऑन द पीपल ऑफ इंडिया और एक बड़ा गहरा असर पड़ा है लोगों पर और ये एक बहुत ही हिस्टोरिक चीज हुई है जो प्रधानमंत्री ने की है.
0: टुडे क्रोस ऑफ इंडियंस ट्यून इनटू प्राइम मिनिस्टर्स एड्रेस लिसनिंग टू स्टोरीज ऑफ गवर्नेंस सक्सेस फ्रॉम अक्रॉस द नेशन. एन एस्पिरेशनल इंडिया लिसन्स टू द टेल्स ऑफ ट्रांसफॉर्म्ड रियलिटीज. मन की बात इज अ मंथली रेडियो डायलॉग व्हिच हैज फंडामेंटली ट्रांसफॉर्म्ड द पब्लिक कम्युनिकेशन. अनुपम मिश्र, आकाशवाणी न्यूज, दिल्ली.
3: In Punjab, Border Security Force or BSF has neutralized two Pakistani intruders today in Tarantaran sector. Quoting BSF sources, Akashwani correspondent reports that they illegally crossed over to the Indian side of the border. Despite giving warnings by the deployed security personnel to stop, they continued advancing forces, forcing BSF to open fire. Information and Broadcasting Ministry has mourned the untimely demise of three members of the Information and Broadcasting Fraternity who lost their lives in the tragic road accident in Mizoram yesterday. The vehicle carrying the officials fell into a gorge while they were on official duty. The deceased are Dr. Angam Pame, IIS, Additional Director General, Press Information Bureau and Central Bureau of Communication, Imphal, Nampibo Marinmai, IIS Director News, Doordarshan Kendra and All India Radio Aizawl, and H. Lianvila, MTS, Central Bureau of Communication, Field Office Aizawl. The gold rush continued for India at the Asian Games in Naichi, Nagoya, Japan, as Indian athletes delivered a stellar performance on day 13, clinching 6 gold medals in hockey, boxing, wrestling and archery in a spectacular display of skill, determination and sporting excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. Lalrem Semai Marzote scored the decisive lone goal for India, while goalkeeper Savita Punia produced a crucial save from a penalty stroke to preserve the lead and secure the gold medal. The victory marks India's first women hockey gold at the Asian Games in 44 years, ending a long wait for the title. Earlier, Indian wrestler Sujit Kalkal scripted a remarkable comeback to win the gold medal in the men's 65-kilogram freestyle event. In boxing, Parveen Huda won the gold medal in the women's 65kg category, defeating Chinese Taipei's Nian Chinchen 3-2 in a split decision in the final. Ankush Pangal clinched the gold medal in the men's 80kg category, defeating South Korea's Kim Min-seung by a split decision 4-0 in the final. India's star woman boxer Lovlina Borgohain also clinched a gold medal in the 75kg category, defeating China's Bao Zi by unanimous 5-0 decision in the final. In archery, women's recurve team created history by clinching its maiden Asian Games gold medal. The try of Ankita Bhagat, Kirti Mishra and Kumkum Mohot defeated world champion South Korea 5-3 in the thrilling final. India also bagged silver in the mixed recurve team event. Kumkum Mohot and Dheeraj Bomadevra finished runners-up after going down 3-5 to China in a closely contested final. Sepak Takraw, India scored the bronze medal in the men's quadrant event. In sailing, Netra Kumanan clinched bronze in the women's dengue event. With these impressive performances, India has climbed to fifth position in the overall medal standings. The country's medal tally has risen to 76, including 16 gold, 25 silver and 35 bronze medals. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have congratulated the medal winners. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Arunachal Pradesh during the next 2 days. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi praises brave pilot Smit Machar for saving hundreds of lives and foiling attempt to crash Israel-bound flight, asserts Indians are those who risk their lives to save others, not take lives. Commerce Minister Piyush Goyal says India is building manufacturing value chains from design to finished goods as a trusted link in global supply chains. Nation pays homage to father of the nation Mahatma Gandhi and former Prime Minister Lal Bahadur Shastri on their birth anniversary. And in Asian Games, India win first women's hockey gold in 44 years. Wrestler Sujit Kalkal and boxers Parveen Hooda, Lovlina Borgohain and Ankush Pangal also clinched gold medals. India climbed to fifth position in overall medal standings with tally rising to 76, including 16 gold. That is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன? இதற்கான சட்டங்கள் கடந்த April 1 முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது குறித்து சொல்லுங்க சார், இதற்கான அவசியமும் என்ன?
7: முதல்ல இதற்கான அவசியம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சட்டம் ஏன் வந்தது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மைனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு தோராயமான கணக்கு, இந்தியா முழுமையிலும் ஓர் ஆண்டுக்கு ஏறத்தாழ 67 மில்லியன் டன் அளவுக்கு திடக்கழிவுகள் வருகின்றன அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு தான், ஏன்னா நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு துல்லியமா கணக்கு செய்ய முடியாது. இப்போ இந்த 67 மில்லியன் டன் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு அது எவ்வளவுங்கிறது தெரியாம போயிடலாம், சரிங்களா? ஒரு லாரி நிறைய சரக்கு ஏத்துறோம் வச்சுக்கலாம், அதிகபட்சமாக 10 டன் இருக்கும். அப்போ 67 மில்லியன் டன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் லாரி அளவுக்கு இருக்கு. அதாவது 67 லட்சம் லாரி நிறைய ஏத்தனா எவ்வளவு இருக்கும், அவ்வளவு திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறோம். இது கூடுவதற்குத்தான் அதிக சாத்தியங்கள் இருக்கிறது, குறைவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு, ஏன்னா நம்முடைய மக்கள் தொகை அது மாதிரியாக. அப்போ இந்த திடக்கழிவு அப்படிங்கிறது சாதாரண பிற கழிவுகள் மாதிரி இல்லை, 2-3 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, அது இடம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இரண்டாவது, நாளாக நாளாக நாளாக அதிலிருந்து வரக்கூடிய நச்சுப் பொருட்கள், அது இரண்டு. மூன்றாவது, அது எப்போதுதான் அப்புறப்படுத்துவதுங்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் திடக்கழிவு மேலாண்மை. இதை நாம் எப்படி நம்ம கையாளப் போகிறோம், இதை எப்படி நாம் திருத்தி வைக்கப் போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான விடை தான் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது. புதிய கருத்துருவெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இது ரொம்பவுமே இன் ஆல் சீரியஸ்னஸ் இந்த திடக்கழிவுக்கு எந்த அளவுக்கு முழுமையாக இதை அப்புறப்படுத்தி விட முடியும் அப்படிங்கறத பாக்குறோம். அதுதான் இப்போதையும் நம்ம பாக்குறோம். இதுவரையில கடந்த சுமார் 76-78 ஆண்டுகள்ல சுதந்திர இந்தியாவில திடக்கழிவுக்கு என்று ஒரு தனியாக ஒரு மேலாண்மை, அதற்கென்று தனியாக சட்டங்கள் விதிமுறைகள் வேணும் அப்படின்னு யாரும் முயற்சிக்கல, இல்லை அது அவங்களுக்கு தவறு இல்லை.
6: அதாவது பெரிதா எடுத்துக்கல.
7: ஆமா, பெரிதா எடுத்துக்கல. காரணம், சிறிது சிறிது சிறிதாக அது பெரிதாக வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான், ஒரு அபாயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற போதுதான் நமக்கு அதற்கான ஒரு தேவை இருப்பதாக உணர ஆரம்பித்தோம். ஆனால் அபாயம் சொல்றதுக்கு முன்னாலே இந்திய அரசாங்கம் விழுத்துக் கொண்டது. இப்போ திடக்கழிவு மேலாண்மை பற்றி சட்டங்கள் கொண்டு வருது. அதுதான் இப்ப சொல்லக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. இதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறது அதுலேருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும், அதனுடைய அபாயம் என்னவாக இருக்கும், எனக்கான அவசியம் என்னங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும். நமக்கு இவ்வளவு திடக்கழிவுகள் இருக்கிற பொழுது அது எவ்வாறு அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் எஃபர்ட்டா இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது சவாலான ஒரு பணியாக இப்போதான் தெரிய வந்திருக்கிறது. அப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சவாலான பணியை ஒரு எடுத்து செய்கிறார் என்றால் அதற்கான சரியான விதிமுறைகள் வேணும். அந்த விதிமுறைகள் தான் இப்ப நம்ம வகுத்து இருக்கிறோம். இந்த விதிமுறைகள் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால் அதில் குறிப்பிட்ட வரையறைகள் இருக்கின்றன. யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கிறது. விதிமுறைகளும் இருக்கின்றன, வரையறைகளும் இருக்கின்றன, வழிமுறைகளும் இருக்கின்றன. இத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான அவசியம் ஏன் இப்போது வந்திருக்கிறது சொன்னால் இப்போது இல்லை என்றால் எப்போது முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் காரணம். அதனால இந்த திடக்கழிவு மேலாண்மை என்கிற அந்த கருத்துருவம், இது சார்ந்த இந்த சட்டம் அல்லது விதிமுறை 2026 ஏப்ரல் வந்திருக்கிற நடைமுறைக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மால் இந்த திடக்கழிவிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது தான், அதை நோக்கிய முதல் படிதான் இந்த விதிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
6: நிச்சயமா சார், அதாவது ஒரு செயல் திட்டம் இருந்தாதான் அது வந்து ஒரு நடவடிக்கையா வந்து மாறும் அப்படின்றத கருத்தில் கொண்டுதான் அரசு இப்படி ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கருத்து.

அப்புறப்படுத்தலாம், எதையெல்லாம் கரங்களால் அப்புறப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகள்

எரிக்க முடியாது, எரிக்க கூடாது. அப்போ அவங்க பங்களிப்பு எங்க
வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கே எல்லாம் எரிக்கக்கூடிய திரவ கழிவாக இருக்கிறதோ அங்கே அவ்வளவு பங்களிப்பு அதிகமாக இருக்க முடியும். இரண்டாவதுதான் மூடுவது.

0: ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனால் அந்த ஃபில்லிங் இருக்குல்ல, அது மிக கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு இடம் வேணும், அதை பாதுகாப்பாக கொண்டு போகணும், எல்லாத்தையும் ஒரு இடத்தை போட்டு ஃபில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அங்கே அவங்க பங்களிப்பு அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை.
1: நேயர்களே, திடக்கழிவு மேலாண்மை மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை. தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் கஜவதனா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:40 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை. தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமநாதம் பஜேகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பந்துவராளி ராகம், ரூபகதாளம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து இன்னொரு தரம் என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் யதுகுல காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக பழனி நின்ற பரமன் என்று தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், காப்பிராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கல்யாணி கணேசன் அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்டீர்கள். தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். உலுவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல். ஏப்ரல் மாதத்தில் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் ஹரிஷ் ராகவேந்திரா. சாதனா சர்க்கம்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திரவா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 1.8 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 2.3 டிகிரி கூடுதல். காற்றின் ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் சுழல் விளக்கு, திடக்கழிவு மேலாண்மையில் நமது பங்கு, என் ஹேமாவதி எழுதிய செய்திக்கட்டுரை, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்பு வாரம் சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, இதில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 26வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறில் இடம்பெறும். 11:00 இளைய பாரதம், இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி, நடத்துபவர் துணை பேராசிரியர் பி செல்லியம்மாள், பங்கேற்போர் எஸ் சந்தோஷ்குமார், கே வெங்கடேஷ பெருமாள், பி பவித்ரா, பி தாட்சாயணி, எஸ் வித்யா, எஸ் கோபிகா, வி பாகியலட்சுமி, எம் எஸ் மதுமிதா, எம் லோகா பிராமன், ஆர் சஹானா வழங்கும் பாட்டு, எஸ் ஸ்ரீனிகேத்தனா வழங்கும் பாட்டு ஆகியவை இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாறு, இதில் காலவாக்கம் கே திருமால் மருகன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். காஞ்சிபுரம் ஜே சிவமணிகண்டன் அவர்கள் தவில். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் சென்னை மெட்ரோ ரயில் உரைச்சித்திரம், எழுதியவர் வி ஹேமலதா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் மேலாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவர்களும் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சி நிறைவு பகுதி. உறுப்பு தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் ஸ்ரீ லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் காவ்யா சஞ்சீவி. 9:15 திரைகாணம். 10:00 ரஃபி கான் அவர்களின் வயலினிசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

வானொலி நிலையம் மற்றும் ஓட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 11:10. ஓடி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.